0: ரெண்டாவது சாங்குக்கு ஒரு ஹீன் கொடுப்போம். நாங்கள் இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு குட்டி குட்டி ஹின்ஸ் கொடுத்து கொண்டு இருக்க போகிறோம். யா, அப்போ நீங்களும் அதை யோசித்து எங்களுக்கு எடுத்து எங்களோட இணைந்து கதைக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்களா?
1: இப்போது ரெண்டாவது சாங்கோட ஹிண்ட் வந்து கனடான்னு யோசித்தாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டில் வர்றது ஸ்னோ. ஸோ ஒரு ஸ்னோ ரிலேட்டட் ஒரு சாங், ஸ்னோவில் இருக்கிற ஒரு சாங். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங், தமிழ் மூவி சாரி, அவர் மியூசிக் அமைச்ச ஃபஸ்ட்டு மூவியில் இருக்கிற ஒரு சாங். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்னோவில் இருக்கிற ஒரு சாங்.
0: அரந்த சுவாமியும் மதுபாலாவும் நடித்த ஒரு படம் இதில் இருந்து தான் செகண்ட் சாங்.
1: செகண்ட் சாங்
0: அதுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் உங்களுக்கு ஆவண்டி முதல் பாட்டுக்கு நாங்கள் போவோம். ரெடி?
1: ஷூர்.

0: பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல் சாங் நீங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக படித்த நீங்களும் தேங்க்யூ ஸோ மச்.
1: நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பாட்டிங்க.
0: இது அஜித் தன் மீனா படத்திலிருந்து வந்த ஒரு பாட்டு, ஹரிகரன் சந்தானா பாலா நடித்த ஒரு படம்,
1: வில்லன் ஒரு படத்தில் வந்திருக்க பாட்டு.
0: இட்ஸ் ரியலி ரியலி அமேசிங் சாங். முதல் நேர் இணைப்பில் வந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். டாமி சந்திரன் எப்படி இருக்கிறீர்கள்?
0: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ நலமா மகிழ்ச்சியா இருக்கும். சௌரி அந்த மாதிரி கலக்கி விட்டா
0: வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலே அருமை அருமை, என்ன மாதிரி அந்த ராகங்கள்ல அந்த உச்சக்கட்டத்துல போய் வந்தா உண்மையிலே அருமை. உங்களை பற்றி சொல்ல தேவையில்லைன்னா புடிக்கு பிறந்த பூனே ஆகுமா?
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
2: நீங்கள் திருப்பி எடுங்க நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்போம்.
1: ரொம்ப நன்றி ஃபோன் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ. நீங்கள் இந்த பாட்டு முடிகிறதுக்கு முதல் ஒரு 30 செகண்டுக்கு முதல் எடுத்த நீங்கள் எங்களோட நேர கதைக்கலாம். ஏனென்றால் எங்களோட நிகழ்ச்சி ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அதனால் நீங்கள் எடுக்கல ஒரு 30 செகண்ட்ஸுக்கு முதல் எடுத்தீங்களா நேரடியாக எங்களோட இணைப்பில் கதைக்கலாம்.
1: பாட்டு முடிகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் அண்ணா சொல்கிற மாதிரி நாங்கள் முடிக்கிற டைம்லேயே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட லைவாக பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தயவு 30 செகண்ட்ஸ் to 1 minute பாட்டு போயிட்டு இருக்கும் போதே கால் பண்ணிங்கன்னா எங்களோட லைவாக பேசலாம் நீங்கள்.
0: சரி, நாங்கள் அடுத்த பாட்டுக்கு 3வது பாட்டுக்கு குழு கொடுக்கலாம்.
1: திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் க்ளூ. இது வந்து என்னோட 2 favorite ஆக்டர்ஸ் சூர்யா அண்ட் ஜோதிகாவோட ஒரு பாட்டு. அண்ட் ஜீப்பில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு டிராவல் சாங் இது. அண்ட் இதுவே ஒரு பெரிய ஹிட் தான். அண்ட் சூர்யா ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த படத்தை. ஸோ இதுதான் எங்களோட ஹிண்ட். எல்லாரும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் காலர்ஸ், ஃபோன் நம்பர் 416-292-4059. எல்லாரும் ஃபோன் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: நாங்கள் செகண்ட் சாங்குக்கு போவோம். அது வந்து ரோஜா படத்திலிருந்து புதுவெள்ளை பியூட்டிஃபுல் சாங்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.

0: Yeah, A.R. Rahman's magic on the first movie.
1: Definitely.
0: அடுத்த நேர் அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
2: நான் முரளி காய்க்கிறன்.
0: டோனி?
2: ஹலோ, நான் முரளி காய்க்கிறன்.
0: முரளி, எப்படி எப்படி இருக்கிறீங்கள் முரளி?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்களா இருவரும்?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: நீங்க முதல் குழந்தை பாடல் நல்ல அருமையா இருந்த பாடல், மேல நல்லா இருந்தது பாடல். எஸ்பெஷலி அவண்ட வாய்ஸ் சொல்லி வேலையில பார்க்கவே தெரியுது.
0: நன்றி.
2: மியூசிக் ஃபேமிலியில இருந்த வந்தேன்னு சொல்லி.
1: Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி.
2: என்ன
1: பாட்டு
2: பாடுங்க, நல்ல பாடல கொண்டு வருவீங்க.
0: அடுத்த நேரில் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: என்னே மாலை, வணக்கம். உங்களுக்கு நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: வணக்கம் பிரேமா. நாங்கள் சுகமா
3: இருக்கோம். ரொம்ப அழகா பாடுறேன் ரெண்டு பேரும். ரெண்டு பாடலும் பாடுனது ரெண்டுமே ரொம்ப நல்ல சாய்ஸ். அப்புறம் மூணாவது பாட்டு ரொம்ப நல்லா இருக்க போறது, காக்க காக்கோடு. அது என்னை கொஞ்சம் மாற்று அந்த பாட்டு தோன்றது எனக்கு.
1: நல்ல கேஸ். தேங்க் யூ சோ மச். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
3: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுறேன், ரொம்ப நன்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி பிரேமா,
1: ரொம்ப ரொம்ப தேங்க் யூ கால் பண்ணது.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
2: நான் ரோமசந்திரன். இந்த பாடல் தோப்பு பாடல் நல்லா தான் இருக்கின்றது. அடுத்த பாடல் நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் மாற்றி என்று நினைக்கிறேன்.
0: Great, good guess.
1: Very good guess.
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம். ஜெயக்குமார் அண்ட் ஜனஸ்ரீ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் வடிவாமல் கதைக்கிறேன், மிஸ்ஸாகாவில இருந்து.
0: ஓ வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, ஆரம்பமே நல்லா இருந்துச்சு. நீங்க ஒருத்தரும் இல்ல உங்க சொல்றீங்க, ஆனா நீ கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு முன்னால நாங்க எல்லாரும் இருக்கிறோம்.
0: கட்டாயமாக்கா, உங்களை நம்பித்தான் நாங்கள் இஞ்சு துணிஞ்சு துணிஞ்சு நிக்கிறோம்.
4: உங்களோட முதல்ல உங்களோட பாட்டை கேட்கிறேன். நல்ல எதிர்காலம் இருக்கு. நீங்க அந்த குடும்பத்துல இருந்து வந்து நீங்க என்ன அங்க சொல்ல
0: தேவையில்லை.
4: ஜெயக்குமாரும் அப்படித்தான். ரெண்டு பேரும் பாடுங்க, நாங்க தொடர்ந்து பாத்துக்கொண்டிருக்கிறோம். அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்களுக்கு மரமளி காக்கா காக்க படத்துல இருந்து என்ன கொஞ்சம் அந்த பாட்டு தான்
0: இதே மாதிரி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உற்சாகப்படுத்தி கால் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுங்க. நாங்கள் உங்களுக்காக வேண்டி காத்துக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் போற மெசேஜ் எல்லாம் நாங்கள் வாசிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நாங்கள் நாலாவது சாங் குழுவை கொடுக்கலாமா?
1: தாராளமா. இது வந்து கார்த்திக் அவர்களும் பிரபு அவர்களும் சேர்ந்து நடித்த படம், சகோதரர்களா. மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணது. அண்டு இது நிரோஷா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இதோட பிளே செட்டிங், இந்த சாங்கோட செட்டிங் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கும். இதுதான் எங்களோட ஹின்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். மூணாவது பாட்டு பாடும்போதே 30 seconds முன்னாடி கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி லைவாக எங்கள் கூட பேசுங்க. அண்ட் இந்த சாங்கை கெஸ் பண்ணுங்க.
0: தேங்க் யூ. இது வந்து ஒரு சோலோ ஃபீமேல் சாங். அண்டு நாங்கள் இன்னும் ஒரு ஹிண்ட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் மூன்றாவது சாங்குக்கு போவோம். கனபீர் இதை
1: சரியா
0: தான் கெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஹியர் யூ கோ ஃபார் யூ.

0: பியூட்டிஃபுல், சூப்பர்,
1: எஸ் வண்டர்ஃபுல் சாங்.
0: நீங்கள் நல்லா படித்த நீங்கள்
1: நீங்களும்
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நேர்களுக்கு நாங்கள் திருப்பி தொலைபேசி இலக்கத்தை சொல்லலாம், 416-292-4059. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் எடுத்து எங்களோட இணைப்பில் நேரடியாக எங்களோட கதைக்கலாம். உங்களோட உற்சாகத்தில் தான் நாங்கள் எப்படி நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். ஸோ
1: இது வரைக்கும் எல்லாரும் ஃபோன் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் திருப்பி ஃபோன் பண்ணுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் டிவிஐ ஹெச்டியோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஃபோன் எடுத்து திருப்பி ஃபோன் பண்ணுங்கள். அண்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு லைவாக டிவிஐ ஹெச்டியில் பார்க்கலாம், இல்லை நான் சிஎம்ஆர் தமிழ் ரேடியோலையும் கேட்கலாம். லைவாக கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட் இருக்கும்.
0: எக்ஸாக்ட்லி, ஃபேஸ்புக் லைவில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் லைவாக ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டிருக்கு, அதுலேயும் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணலாம், பார்க்கலாம் நேரடியாக.
2: வணக்கம், சேந்திரன்.
0: வணக்கம்.
2: அருமை அருமை, உங்களுடைய பாடல்கள் அருமையாக இருக்கின்றது. அனைத்து பாடல்களுமே நல்லா இருக்கின்றது, தொடர்ந்து பாடுங்கள். நாளைக்கு அடுத்த பாடம் வந்து ஒரு பூங்கா வனம் அந்த பாடல்னு கூறுகிறேன். நேரத்தை குறைத்து உங்களோட பாடலை கூட விரும்புகிறேன். நன்றி, இதுவரைக்கும்
0: கிரேட் கேஸ்ட். நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மற்ற நேர என்ன என்ன மறுமொழி சொல்லி என்னவென்று பார்த்துட்டு நாங்கள் அந்த பாட்டுக்கு போகலாம்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: யூனியன், இட்ஸ் அபவுட் த யூனியன் ஆஃப் த லவ் ஸ்டோரி ஆஃப் ஹிந்து ஹிந்து பாய் அண்ட் அ கிறிஸ்டியன் கேர்ள். அவ்வளோக்குள்ள கூட கொடுத்துட்றேன். அண்ட் இது கார்த்திக் அவர்களும் ராதா அவர்களோட முதல் படம், இதுதான் இந்த படத்தோட க்ளூ. அண்ட் அந்த பாட்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டியூட் மெலடி சாங். எல்லாரும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாட்டோட என்னோட எண்டிங் வரத்துக்குள்ளே ஒரு 30 seconds to 1 minute ப்ளீஸ் கால் பண்ணி எங்களுக்கு லைவாக எங்கள் கூட பேசுங்க. கால் கெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ. டான் மிஸ் சந்திரன் அண்ணா கரெக்டாக கெஸ் பண்ணினவர். ஒரு பூங்காவனம் அந்த பாட்டு உங்களுடைய சோலோ சாங்.
0: தேங்க்யூ.
1: கேன் வெயிட்.
0: எஸ்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: பியூட்டிஃபுல் சாங். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா.
1: அடுத்த நீர் நீரில் இருக்கிறீங்களா? வணக்கம.
2: வணக்கம் வணக்கம். நான் இது என்ன எல்லா பாடல்கள் மர்மையாக இருக்கின்றது, அருமையாக பாடுகிறீர்கள்.
1: நன்றி. யார் கதைக்கிறீங்கள்?
2: இதேன்.
1: இதேன் அண்ணா, வணக்கம். எப்படி
2: இருக்கீங்க? வணக்கம். நன்றி, நல்லா இருக்கின்றது. நினைக்கிறேன் ஆயிரம் தாமரை மொட்டைக்கிளை இருக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
0: நல்ல கேஸ், அது நல்ல கேஸ். இன்னொரு கொஞ்ச நேரம் ஒரு ஒன் மினிட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிடும்.
2: இல்லாட்டி காதல் ஓவியம் ரெண்டு ரவுண்டா இருக்கணும், பார்ப்போம்.
1: ஓகே, பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணது.
1: அடுத்த நேரில் இணைப்பில்
3: இருக்கிறேன். அருமையான பாடல், அருமையான பாடல். அந்த இசை குடும்பத்தில் பிறந்ததே அவ நிரூபிச்சிருக்கா. உண்மையில் கிரேட், நல்ல ஒரு பாடல். தொடர்ந்தும் பாருங்கள். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் வந்து ஆயிரம் தாமரை மொட்டுக்களி அந்த பாடல் நினைக்கின்றேன். அந்த பாடல் வந்து மனோரா தியேட்டரில் ஓடின படத்தை நான் போட்டியிருக்கிறேன். நன்றி இருவருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பூஸ்ட் தந்தால் தான் எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக நாங்கள் இஞ்ச பாடலாம். ஸோ ப்ளீஸ் டூ பிக் அப் யோர் ஃபோன் அண்ட் கால் அஸ் 416-292-4059. இந்த தொலைபேசிக்கு நீங்கள் அழைத்து எங்களோட நேரில் கதைக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பாட்டு முடிகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு முன்னுக்கு எடுத்தீங்கன்னா நான் அப்படியே எங்களோட லைவாக பேசலாம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், நீங்கள் நேரில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
4: This is Dylan.
1: ஹலோ டிலன், எப்படி இருக்கிறீர்கள்?
4: Good, good. You are doing very amazing singing, Appa, with the new Shri Aunty.
1: Thank you
0: so much.
1: Thank you, Dylan, for calling.
4: Yeah, you're welcome. And this is Shreya.
1: Okay. Hi, Shreya.
4: You are doing a wonderful job.
1: Thank you, Shreya, for thank calling you. And encouraging.
4: Both of you.
1: Thank you.
4: Much. Okay, now I'm passing it to Joshua.
1: Okay, thank you.
4: Hi, Appa.
1: Hi, Joshua. Thank you for calling.
4: Great job singing.
1: Thank you
0: so much.
1: உங்கள் நீங்கள் உங்களோட உற்சாகத்தில் தான் நாங்களும் இங்கே இருந்து துணிவாக பாடிக்கொண்டிருக்கிறோம். Thank you so much for calling.
0: Yeah, it means a lot. Thank you so much.
4: Thank you,
1: Shivani, for calling. அவளோட சப்போர்ட் இல்லாட்டா நாங்கள் உண்மையாக இங்கே நானும் நின்றுருக்கேலாம். ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் மை ஃபேமிலி. Thank you.
0: Same here. I want to thank my family too. Thank you. I have two very young children, so thank you to my husband for taking care of them while I'm here singing and enjoying the show. Thank you.
1: சரி, நாங்கள் பாட்டுக்கு போகலாம். நீங்கள் க்ளூ கொடுக்குறீங்களா?
0: அடுத்த பாட்டோட க்ளூ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கௌதமி மேம் அவங்களும் சேர்ந்து நடித்த ஒரு படம். இதில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருப்பார், லிட்டில் ஓல்டர் பர்சன் மாதிரி ஒரு கெட்டப் அவரோடது. ஸோ தட்ஸ் த க்ளூ. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து டைரக்டர் ராஜசேகர்.
1: ஜேசுதாஸ் சார் அண்ட் ஸ்வர்ணலதா
0: மேம் பாடின
1: பாட்டு. இளையராஜா இசையமைச்சல் 1991 வந்த ஒரு படம். இட்ஸ் ஃபேமஸ் சாங்.
0: அண்ட் இட்ஸ் அபவுட் தேர் இஸ் அ சீசன், ஒரு மாசத்தை பற்றி இந்த பாட்டு. அது இன்னொரு க்ளூ.
1: ஒரு கிளுகிழப்பான பாட்டு மட்டும்
0: சொல்லலாம்.
1: அப்போ நாங்கள் மற்ற பாட்டுக்கு போவோம். அது வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து காதல் ஓவியம்.

0: அடுத்த நேர் நேரில் இருக்கிறீங்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ரெண்டு பேரும்
0: நாங்க நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லமா இருக்கிறோம், நல்லமா இருக்கிறோம். அருமையான பாட்டு ஐயா. இது நான் அந்த 80கள் 80-81 நினைக்கிறேன் மலர்வாதி இடத்துல இருந்த ஃபீலிங்க அப்படியே உணர்ந்தீங்க இந்த பாட்டுல.
0: நன்றி நன்றி.
1: அது நாங்க அரௌண்ட் 45 இயர்ஸ் ஆகும் இந்த படம் பார்த்து.
0: நன்றி. அடுத்த நேர் இடைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம். நான் சந்திரன் பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா.
2: பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பழைய காலத்துக்கு கூட்டிட்டு
0: போயிட்டீங்க.
2: ரெண்டு பேரும் கம்பளி கண்டிச்சது. ரெண்டு பேரும் நல்ல திறமையா
0: பாடிட்டீங்க.
2: நன்றி.
0: பேசுறீங்க
2: சந்திரன்.
0: சந்திரன். ஓகே.
3: தேங்க் யூ.
0: நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் அந்த பாட்டு நெக்ஸ்ட் சாங்
2: படம் கெஸ் பண்ணி சரியா சொல்ல தெரியல.
0: ஓகே. தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: ஓகே பாய்.
0: அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
4: ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஹலோ. நான் எப்படி இருக்கிறீங்க?
4: ஜெயக்குமார், தனுஸ்ரீ இரண்டு பேர் நல்லா பாடுறீங்க.
0: தேங்க்யூ.
4: வாழ்த்துக்கள். தர்மதுரை படத்துல மாசி மாசம் ஆனான பொண்ணு நினைக்கிறேன். யேசுதாஸ் சொன்னது பாடினது.
0: கிரேட் கிரேட் கெஸ்ஸிங். நாங்கள் பொறுத்து பார்க்கலாம்.
3: சரிங்க,
4: நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ரவிசங்கர் அண்ணா.
4: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. நாங்கள் உங்களை ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் போட்டு வரோம். அதுக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரடியாக சந்திக்கிறோம். தேங்க்யூ.
3: தேங்க்யூ. சிஎம்ஏ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அவர்களுக்கு அது மிகவும் ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
5: பிரெந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
6: Cash Point, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன். 9054568433.
0: வெல்கம் பேக் எவ்ரிபடி. மியூசிக் கொனெக்ட் ப்ரோக்ராமில் திருப்பி உங்களை இணைந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அகெயின் ஒரு குயிக் ரீகேப். டிவிஐ டிவியில், சிஎம்ஆர் ரேடியோவில், ஐபி டிவியில் லைவாக இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு. ஃபேஸ்புக்லேயும் போகுது. நீங்கள் டிவிஐ ஃபேஸ்புக் பேஜில் போய் இந்த நிகழ்ச்சியை லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறதை பார்க்கலாம். உங்களுக்கு காமெண்ட் பண்ணலாம். எங்களோட இணைந்து நேராக கதைக்கலாம். 416-292-4059 இந்த இலக்கத்துக்கு எடுத்து எங்களோட நேரில் கதைக்கலாம். ப்ளீஸ் டூ கால். ஏனண்டா உங்களோட காலில் தான் நாங்களும் இங்கே துணிஞ்சு பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. நாங்கள் அடுத்த பாட்டு குழு கொடுப்போமா? நாங்கள் பாட்டுக்கு போகிறதுக்கு முதல்
3: அடுத்த பாட்டு வந்து படத்தோட பேர் வந்து இங்கிலீஷில் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். ஸோ தமிழில் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆக்டர்ஸ் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களும் சிஆர் விஜயகுமாரி அவர்களும். நைஸ் ஸ்லோ மெலடி சாங். அண்ட் அந்த பாட்டோட இது வந்து ஒரு நாளை பற்றி, ஸோ நீங்கள் அதையும் யோசிக்கலாம். தட்ஸ் அனதர் ஹிண்ட்.
0: இது வந்து டிஎம்எஸ் பி சுஷிலா மேம் படித்த ஒரு பாடல். கே வி மகாதேவன் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ லெட்ஸ் சீ ஹூ கேன் கெஸ் த சாங்.
3: எஸ் ப்ளீஸ் கால் அஸ்.
0: இந்த பாட்டு நாங்கள் இப்போ படிக்க போகிற பாட்டு ரவிசங்கர் சார் கரெக்டாக மறுமொழி சொல்லியிருந்தவர்.
3: ஆமாம்.

0: எஸ், சூப்பர். அடுத்த நேர் அடுத்த நேர் நேரில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
1: நான் பாலா அழைக்கிறேன்.
0: பாலா அண்ணா, வணக்கம். பாலா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கு தம்பி.
0: தேங்க்யூ பாலா அண்ணா,
1: ரெண்டு பேரும் சூப்பரா பாடுறீங்க,
2: ரொம்ப நன்றி.
1: புலிக்கு பிறந்தது பூனி ஆகுமா?
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: தேங்க்யூ பாலா அண்ணா. அவரும் ஒரு பாட்டுக்காரர்
2: தான்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். யா, உங்களோட உற்சாகம் எங்களுக்கு இங்கே ஒரு அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கள்?
3: செல்வகுமார் பேசுறேன்.
0: நல்லது, சுகமா இருக்கிறான் செல்வகுமார் அண்ணா.
3: நல்ல சூப்பரான பாட்டு, நல்லா பாடுவீங்க.
0: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கிறீங்க?
3: ஓகே, பை,
0: குட், தேங்க் யூ. அடுத்த நேர் நிலையில் இருக்கிறீங்க. வணக்கம்.
4: மீண்டும் ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் ரவிசங்கர்.
4: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: நல்ல சுகமா. நீங்கள் தான் இந்த பாட்டு சரியா கெஸ் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. மீண்டும்
4: வந்து காக்கும் கரங்கள் படத்துல ஞாயிறு என்பது பெண்ணாக, திங்கள் என்பது, சாரி, ஞாயிறு என்பது கண்ணாக, பெண் திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. அருமையான பாடல்,
0: எக்ஸலன்ட் கெஸ்ஸிங். பார்க்கலாம், நாங்கள் பொறுத்து பார்க்கலாம்,
2: பொறுத்து பார்ப்போம்.
4: தேவி மகாதேவனோட இசை இது.
0: தேங்க் யூ,
4: நன்றி.
0: ஓகே, நாங்க பார்க்கலாம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்கள். வணக்கம்.
5: வணக்கம், சந்திரன் பேசுறேன் திரும்ப.
0: வணக்கம் சந்திரண்ணா, சொல்லுங்க.
5: 35 வருஷத்துக்கு முதல் பாடி வந்த பாட்டு நல்லா திருப்பி இழுத்து கொண்டு போயிட்டு திரும்பவும்
4: ஆமாம், சிறப்பான பாடல், சிறப்பான பாடல்ல பாடி கொண்டிருக்கிறீங்க, சிறப்பான பாடல்
0: தெரியுது.
4: அடுத்த பாடல் ஞாயிறு என்பது பெண்ணாக, திங்கள் என்பது கண்ணாக, அந்த பாடல் நினைக்கிறேன். பாடங்கள் சிறப்பா பாடி கொண்டிருங்கள். அந்த மீன் கொஞ்சுக்கு நீண்டா சொல்லி தரமாண்டா, உங்களை பற்றி சொல்ல தேவை இல்லை. இருவருமே சிறப்பா பாடி கொண்டிருக்கீங்க. சுயமடத்துக்கு கொண்டிருக்கிறோம், மீண்டும் பண்ணிக்கலாம்.
0: வாழ்த்து
4: செல்றதற்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. சரி, அடுத்த பாட்டுக்கு குடுக்குலாம்.
2: இந்த பாட்டுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன்.
0: யா,
2: இது வந்து அனதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம்ஸ். கௌதம் மேனன் தான் டைரக்டர் இதுக்கு. உலகநாயகன் தான் இதில் வந்து த மெயின் கேரக்டர். அண்ட் ஹீ பிளேஸ் அ காப், ஹீ இஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த படத்தில். And in the song specifically, vandu it's a solo male song, and it's nariya songs song parts ella New York la shoot pannadhu. Idhu dhaan vandu hints.
0: Innum oru hints kodukkatta. Kamalahasanum Jyothikavum
2: Jyothika irukka
0: adhula vandirukra. So in the part la, so let's see if you can guess. Appa naanga matta paattukku povalam.
2: Yeah.

0: What a soothing song. Amazing
1: lyrics
0: song.
1: Also, beautiful lyrics also.
0: கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: Hi, நான் வைஷ்ணவி கைக்கரன்.
0: Hi, Vaishnavi. How are you?
2: Hi, Jayan. I'm good. You guys are singing amazing. Dhanushi Akka, too. You guys are singing wonderful. So, ella paadum kekka nalla irukku. So, yeah.
1: Thank you so much.
0: Thank you, Vaishnavi. Phone eduthu engaloda இணைப்பில இருந்து கதைச்சதுக்கு. ஷீ இஸ் another singer.
1: Oh, wonderful.
0: She's an amazing singer, upcoming singer. இப்ப கூட கனக்க மேடையில் இப்ப படிச்சு கொண்டிருக்கிற பிரபல பாடகளோட வைஷ்ணவி.
2: Thank you
0: for calling.
2: Thank you
0: so much for calling.
2: Thank you so much. Expecting to see more.
0: Yes.
2: Thank you.
1: Thank you so much. Yeah.
0: Thank you. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம். ரவிசங்கர் பேசுற மறுபடியும்.
0: வணக்கம் ரவிசங்கர் அண்ணா.
3: நல்லா இருக்கு பாடல்கள். உங்க தேர்வு ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு பாடலும் கூடும் போதும் உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கூடுது. ரொம்ப நல்லா இருக்கு.
0: Thank you. Thank you so much.
3: I can see the difference.
0: Thank you.
3: அடுத்த பாடல் நினைக்கிறேன், வேட்டையாடு விளையாடு. அதுல பார்த்த முதல் நாள் பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் பாடின பாடல்.
0: பார்க்கலாம்.
3: நன்றி. நல்லா இருக்கு. பாடுங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி. Thank you so much. அடுத்த நேர் இழப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம் தேவகுமார்.
0: வணக்கம் தேவகுமார். எப்படி இருக்கிறீங்க?
4: அடுத்த பாடல் வந்து வேட்டையாடு விளையாடுல இருந்து நினைக்கிறேன். முதல் வந்த நேர் சொல்லிட்டார் பாடல்.
0: படம் கரெக்டா கிட்ட படம் சரி.
1: என்னோட க்ளூ ஒண்ணு வந்து மேல் சோலோ சாங்.
4: கமலாசன் ஜோதிகாவன் நடித்த படம் அந்த சொல்லி கொடுத்துருந்தீங்க. தனி பாடம் சொல்லியது பார்க்கலாம்.
0: எஸ்
1: கரெக்ட். தேங்க்யூ.
0: தேங்க்யூ. அடுத்த பாட்டுக்கு கொடுக்கலாமா?
1: ஓ கொடுக்கலாம். அடுத்த பாட்டு வந்து சத்யராஜ் அவர்களும் ரேகா அவர்களும் நடித்த ஒரு படம். அதில் வந்து ரேகா மேம் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் வந்து இங்கிலீஷில் வந்து சீஷோர் போயம்ஸ். அது வந்து தமிழில் பண்ணிட்டு கெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களை கால் பண்ணுங்கள். லைவாக கால் பண்ணுறதுக்கு 416-292-4059. எங்களோட சாங் முடிகிற 30 செகண்ட்ஸ்க்குள்ளே கால் பண்ணிங்கன்னா எங்களோட லைவாக பேசலாம். எல்லோரும் கால் பண்ணி எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. இது வரைக்கும் கால் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் திருப்பி கால் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி போஸ்ட் கொடுங்க. இப்போது அண்ணா பாட்டு
0: இது சத்யராஜ் ரேகா. ஷீஸ் அ ஸ்கூல் டீச்சர்.
1: எஸ் இந்த மூவி நேம்
0: யா ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி. படித்த ஒரு பாட்டு இளையராஜாட ஒரு சிறட ஒரு பாட்டு.
1: எல்லாரும் யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2949.

0: அமேசிங் சாங், என்ன எனர்ஜி, என்ன சூப்பர் எனர்ஜி.
1: தேங்க் யூ,
0: தேங்க் யூ சோ மச். நம்ம காலர்ஸ் கிட்ட இருந்து கடத்த எனர்ஜி தான் நம்மளுக்கு இப்போ
1: இல்ல. ஃபார் ஷூர், ஃபார் ஷூர். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் அன்பிதா பேசுறேன்.
0: ரஞ்சிதாவா?
2: ஓம், நான் அன்பிதா பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: ஓம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம். தேங்க் யூ கால் பண்ணதுக்கு.
2: ஏ அங்கிள், நீங்க ஓஎஸ் பாடுற மாதிரி இன்னைக்கு நல்லா பாடுறீங்க.
1: தேங்க் யூ ரஞ்சிதா.
2: அஞ்சி, நீங்களும் நல்லா படிக்கிறீங்க.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ. நீங்க பாடுவீங்களோ?
2: ஓம், நான் அன்பிதா கதைக்கிறேன்.
1: ஓ அன்பிதா, ஹாய், சாரி, நான் அன்பிதா அண்ட் விளங்கல். அன்பிதா, she's a singer too.
0: Oh, upcoming, wow, today
1: upcoming
0: singer.
1: Yeah, upcoming singer.
0: Wonderful.
1: Very, very good singer, actually.
2: Thank you.
1: கனமுடையில் இப்போ படித்து கொண்டு வரேன். Thank you, Anvita, for calling and encouraging us. Thank you so much.
0: Thank you, thank you so much.
1: அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்கள்.
3: Hello.
0: Hello.
1: வணக்கம்.
3: Hi, நான் Kenisha கதைக்கிறேன்.
1: Hi, Kenisha, how are you?
3: Good, how are you?
1: Good.
3: ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. உங்களோட சாங் செலக்ஷன் வெரி யூனிக்.
1: Thank you, Kenisha, for calling. Another singer.
3: Yeah.
1: Very, very good singer, actually. Another popular singer in Toronto.
0: We have tons of talent here. Yes, thank you so much for calling.
1: Thank you, Kenisha, for calling.
3: You guys are doing a great job and keep rocking. நாங்க ஷோ பாக்குறோம்.
1: Okay, thank you. Thank you so much for calling.
3: Thank you.
1: Thanks a lot.
0: அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
4: வந்தோம் சந்திரன். அடுத்த பாடல் நினைக்கிறேன், அடியா தாடி அல்லடிக்கு கொடியிலே மல்லிகைப்பூ. ரெண்டு தவறு பாடல் நினைக்கின்றேன். அருமையான பாடல் தெரிவுகள், அருமையான பாடல் தெரிவுகள், அருமையான குரல் வளங்கள், தொடர்ந்தும் பாடல்கள், வாழ்த்துக்கள் இருக்கும்.
0: நன்றி, நன்றி.
1: தேங்க்யூ. அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம் தேவகுமார்.
1: வணக்கம் தேவகுமார் அண்ணா.
5: சிறப்பான பாடல், சிறப்பான பாட தெரிவுகள். அந்த இரு சிறு உள்ளங்கள் வந்து உங்களை வாழ்த்தி சென்றது, அவர்கள் பாடல செவிமடுக்கிறது, எங்களுக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு
0: தான்.
1: ரொம்ப நன்றி.
5: அடுத்த பாடல் வந்து கடலோர கவிதைகள் நினைக்கிறேன். அடியாத்தாடி அந்த பாடல இருக்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம்.
1: குட் கெஸ்ஸிங். மற்ற நேர்களை கேட்டுட்டு பார்க்கலாம். நாங்கள் அடுத்த பாட்டுக்கு குழு கொடுக்கலாமா?
0: ம், கொடுக்கலாமே.
1: நீங்களே சொல்லுங்க.
0: அடுத்த பாட்டு வந்து நம்ம திருப்பி நம்ம உலக நாயகன் தான் வந்து கதாநாயகன். ரத்தி அவங்க வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இது பாட்டோட மெயின் க்ளூ வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட பேர். அதுதான் வந்து பாட்டோட ஃபஸ்ட்டு வரியோட ஃபஸ்ட்டு வார்த்தை.
1: அந்த கண்ட்ரியில் தான் அந்த பாட்டை ஷூட்
0: பண்ணியிருந்தேன். எஸ், அங்கே நிறைய யூரோப்பில் தான் ஷூட் பண்ணது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்ட்ரியில் தான் ஷூட் பண்ணது.

0: எஸ்பிபி ஜானகி படித்த பாட்டு, இளையராஜா சார் இசமைத்த ஒரு படம், 1980 வந்த ஒரு படம்.
1: எஸ்
0: நாங்கள் போகலாம்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: பியூட்டிஃபுல் சாங். கெஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்கள், வணக்கம்.
2: வணக்கம், நான் தவராஜா அழைக்கிறேன்.
1: வணக்கம் தவராஜானா, சொல்லுங்கோ.
2: இசை வம்சாவளியில் வந்து இசை வாரிசுகள் தரும் இசை நிகழ்வு மிகவும் சிறப்பானது. இன்றைய இசை நிகழ்வை கனடாவில் மூத்த முன்னணி கலைஞர் அண்ணநாதன் அண்ணா வழிவந்த இசைக்கலைஞர் ஜியாவும் இன்று கனடாவில் ஒரு சிறப்பு பாடகியாக இசையோடு பயணிக்கும் குடும்பத்திலிருந்து வந்த சகோதரியும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்நிகழ்வு எம்மப்பொன்றோரை மிகவும் ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. இருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இவ்விசையோடு பயணித்து இசை ரசிகர்களுக்கு பேரின்பத்தை தொடர்ந்து தர இறையாசி வேண்டுவதோடு ஒரு சமூகத்தில் மனிதர்களை சீரிய சிந்தனை கொண்ட சிறந்த மனிதர்களாக மாற்றும் இவ்வாறான இனிய இசை நிகழ்வுகளை ஒவ்வொரு செவ்வாய்தோறும் எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நல்ல வார்த்தைகள்,
1: நல்ல வார்த்தைகள். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒற்ற கவிதைக்கு நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் வந்து ஒரு கவிதையை எங்களை வாழ்த்தினதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி இருவருக்கும்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்கள், வணக்கம்.
3: சந்திரன்,
1: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
3: எனக்கு இந்த நிகழ்ச்சியை என்ன ஒரு அருமத்தியால் கூட்டலாம் இருக்குது. இது உண்மையிலே உண்மையிலே அருமையான பாடல்கள், மிகவும் காதுக்கினிய பாடல்களாக இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த பாடல் நினைக்கிறேன், ஜெர்மனியின் தெந்தேன் நீலவி, அந்த பாடல் நினைக்கின்றேன். பொறுத்து வந்து பார்ப்போம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: சூப்பர் சூப்பர் கெஸ், பொறுத்து வந்து பார்க்கலாம்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் தேவகுமார்.
1: வணக்கம் தேவகுமார் அண்ணா,
4: சிறப்பா பாடிக்கொண்டிருந்தீங்க. நேரம் போனா தெரியாம மாட்டிக்கொண்டிருந்தோம். அடுத்த பாடல் நினைக்கிறேன் உல்லாச பறவைகள் படத்திலே இருந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரே, அந்த பாடலா இருக்கும்.
0: நல்ல கேஸ், தேங்க்யூ சோ மச். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாக்கலாம்.
4: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வேறக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
4: நன்றி.
1: ஓகே, நாங்கள் கடைசி பாட்டு குழு கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க.
0: இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி டு ஹாவ் அ பாங்க்ரா டான்ஸ், அதுதான் அதோட மெயின், அந்த சாங்கோட மெயின் க்ளூ. படத்தில் வந்து அந்த சாங்கில் எஸ்பெஷலி கதாநாயகர் வந்து எம்ஜிஆர் அவர்கள், அண்ட் அவங்க கூட நடனம் ஆடினது வந்து எல் விஜயலட்சுமி. அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாங்க்ரா டான்ஸுங்கிறதுனால பஞ்சாபி காஸ்ட்யூமில் இருப்பாங்க, அதுதான் அந்த பாட்டோட க்ளூ.
1: எஸ் டிஎம்எஸ்பி சுசிலா எம்எஸ்பி சனாதன்
0: சேர்ந்து பாட்டு பாட்டு
1: செய்த படம். குழு மெயின் குழு வந்து இது ஃபர்ஸ்ட் பாங்க்ரா சாங் இன் தமிழ் சினிமா.
0: எஸ்
1: வந்து நாங்கள் அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் சாங்குக்கு நாங்கள்

0: அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கள். டிவி டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் எங்களோட. வணக்கம் வணக்கம், நீங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம்
1: குறைச்சிட்டு.
0: வணக்கம் சிவரஞ்சினி அக்கா,
1: நன்றாக பாடுவீர்கள்.
2: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி.
1: எனக்கு ஒரு பாட்டு பாடையிடுமே, மலரே மௌனமா மலர்கள் பேசுமா, அந்த பாட்டு
0: மலரே மௌனமா. ஓகே, நாங்கள் ஷோயில கடைசி சாங்குக்கு வந்துட்டோம். தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: அடுத்த முறை கண்டிப்பா பாடுவோம்.
0: எஸ் கட்டாயமா நாங்கள் அடுத்த முறை இந்த உங்களுக்கு அவன் இந்த பாட்டு பாடுவோம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்
3: டோனி சந்திரன். அருமையான நேரத்தை அருமையான பாடல்களை தந்த வகையை உங்களை இதுவரைக்கும் நன்றிகளை தெரிவித்து, அத்துடன் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிஎஸ்எம்ஆருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த பாடல் நினைக்கின்றேன், பாடலுடன் பாடலை கேட்பது ரசிப்பது இது நான் சுகம் சுகம் சுகம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப நன்றி, தேங்க் யூ.
0: கிரேட் கிரேட் கெஸ்ஸிங். பார்க்கலாம். அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா.
4: இது வந்து கடைசி பாடல் நினைக்கிறேன் நானு. கோயில் படத்துல பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். நல்ல பாடல். எம் சுசீலா, பி சுசீலா பாடல், ரொம்ப நல்ல பாடல். பாடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி இருவருக்கும்.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
4: நன்றி.
2: அடுத்த நேயர், ஹலோ. வணக்கம்.

சரி, லாஸ்ட் சாங்குக்கு போகிறோம், போகலாம் தென்.

0: த வாஸ் அவர் லாஸ்ட் சாங், சூப்பராக இருந்தது. இந்த நேரத்தில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் டிவிஐ அண்ட் சிஎம்ஆர் ஃபார் கிவிங் மீ அண்ட் தனஸ்ரீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் இப்படியான கலைஞர்களுக்கு ஒரு மேடையை அமைத்து எங்களுக்கு தந்ததுக்கு டிவிஐக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. த ஆடியோ அண்ட் விஷுவல் வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் நாங்கள் நான் ஒவ்வொரு காலம் சொல்கிறது, பண்டமிக்லேருந்து துவங்கி நேர்கள் ஆதரவில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை வளர்ந்து கொண்டு வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி, எல்லோரும் கால் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா, நீங்கள் இல்லாட்டா இந்த நிகழ்ச்சி இருக்காது. இவ்வளவு வருஷமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் 8 மணிக்கு துவங்கி 9:30 முடிகிற நிகழ்ச்சி எல்லாம் இட்ஸ் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்படியே நாங்கள் வார வர்ற கலைஞர்களுக்கும் நீங்கள் எடுத்து ஆதரவு கொடுக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் டிவிஐ சிஎம்ஆர். ஐ வாண்ட் டு தேங்க் யூ. ஷி வாஸ் அன் அமேசிங் சிங்கர். மோஸ்ட் ஆஃப் இதில் வந்த கணக்க பாட்டு நாங்கள் பாடினா அதில் கணக்க சாங் வந்து உங்களோட தாத்தா இல்லாட்டா அப்பா வாசிச்சிருந்த ஒரிஜினலாக வாசிச்சிருந்தவர்கள். ஸோ ஐ ஆம் ஆனர்ட் to be singing with you. Thank you so much. Lastly, I want to thank my family, my wife, my kids, my parents for always supporting and keeping me up for my musical journey. Thank you so much.
1: Yeah, ellarum phone panna ovvorthukkum romba romba nandri. And unga words romba romba motivating ah irundhathu. So thank you so much. தொடர்ந்து கால் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி என்னோடய டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிவிஐ. ஸோ அது ரொம்ப மெமரபிளாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலி டிவிஐக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜெயானப் கூட பாட்டினது வந்து இட்ஸ் அன் ஆனர் ஃபார் மீ டூ. அண்ட் அகேன் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூ கால். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட் அண்ட் மை கிட்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் மீ இன் டு திஸ் வேர்ல்ட் வித் அ மியூசிக்கல் இயர்ஸ் அண்ட் மியூசிக்கல் டேலண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அண்ட் யா, டேக் கேர் எவ்ரி ஒன்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை நேரமும் சீமா டாமலேஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 4 6 2 6 8 0 1 5 5 4 1 6 2 6 8 0 1 5 5 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 திருவிழா, 28ஆம் திகதி சப்பர திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
3: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416 471 0255.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி,
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி கார்

0: காரும் தந்துட்டு நாம் வேலையும் கிடைச்சிட்டு.
1: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
3: KM Business Solutions Income Tax e-filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை.
8: 416-700-2222-416-700-2222-j.ca.
9: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
10: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
10: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
12: 416-821-0462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: ஆய்ந்து அருள் உடைமை அருள் சேர்ந்த நெஞ்சினாக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினாக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமை என்ற இருள் சூழ்ந்த துன்ப உலகிலே உழல மாட்டார்கள்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 கைலாச வாகனம், 26 மாம்பழ திருவிழா, 27 வேட்டை திருவிழா, 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
4: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

ஏய் கஜா, கம்மியா குடுறா. வந்து

கதிர விதிமாற சதிகார கதிமாற.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 $90 $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 9054176069 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25. அருள் உடைமை. அருள் சேர்ந்த நெஞ்சு நாக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சு நாக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமை என்ற இருள் சூழ்ந்த துன்ப உலகிலே உழல மாட்டார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 தேதி கைலாச வாகனம், 26 தேதி மாம்பழ திருவிழா, 27 தேதி வேட்டை திருவிழா, 28 தேதி சப்பர திருவிழா, மே 29 தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் குரோவாட், 416-471-0255.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

Tony Paul.

சிரிக்கிறாளுங்க, அடுத்த நொடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
2: ஓ சொல்றியா
1: July 4, Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoo.ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
9: பிரம்ப்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
10: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
12: உங்களுக்கு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி,
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800. 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

சசின்ஹ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்பதர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருஹ.

ஹேமேஷு பூர்ணம் திருவைதிக்கிணய பிரகிருஷ்டா.

ஹே பரிபாலய மாம் ரிஷசைலபதே அதிவேலதயா தவ துர்விஷஹைரனு வேலகிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாஹி ஹரே அதிவேங்க.

தமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வெங்க

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விகிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சே

நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூ புராத்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரப

சம்யக்ஷு சாஹச பதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமயத்வஜ சுதாகலசாத பத்ரவஜ்ஜாம்புஷாம்புருககல்பகசங்கசக்ரைஹ தௌர்யைரலங்கிருத தலௌ பரதத்வசின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.

மனசகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. லக்ஷ்மீ மகீ ததனு ரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்க்ரமண தக்கில சாந்த ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே. விஷ்ணோ பதே பரம இத்யுதித ப்ரசம்சௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல ப்ரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே. பாத்தாய தத்ஸத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. மன்மூர்த்திகாளிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: 416-834-2266
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
6: Tamilan endru sollada thalidi mirndu nillada tharaniyai nivellada.
0: Thirukural eeradiyal ulagalanda deivapulavanin kural kelpom.
7: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், 416-471-0255. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 6475221775. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9:01 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்பீங்க, அதே மாதிரி நானும் ஒரு தலைப்பு கொண்டு வருவேன். அதில் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படி முடித்தான். அவ்வளோதான். 27 இன்னைக்கு ஆமாம் தானே, கரெக்டு, அவ்வளோதான். மாதமே முடிய போகுது. என்ன ஆச்சு, அதுக்குள்ளே வருஷம் ஆரம்பித்தது, பாதி வருஷம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதான் செய்யுது. கரெக்டு, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து வெதர் மாறிடுச்சு அப்படிங்கிறதாலும் ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து சம்மரியே ஜாலியாக எங்கே வேணால் சுற்றலாம், ஜாக்கெட்லாம் போட தேவையில்லை. வேர்க்குன்னா பார்த்துக்கோங்களேன், நீ காரில் உட்காந்துட்டு வர, கார் சீட்டில் முதுகெல்லாம் வேர்த்துச்சு. எல்லோரும் வந்து ஏன் நடாது கசகசன்னு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஆஹா ஜாய் வேர்க்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி. இது வந்து கெனடியன்ஸ்க்கு மட்டுமே புரிகிற ஒரு விஷயம், வேர்த்தா ஹாப்பி ஆகிற ஒரே கூட்டம் வந்து நம்ம கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஐயா வேர்த்துருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸோடு வந்திருக்கேன். எல்லோரும் வந்து முதல்ல வேர்வையை வந்து வெளியேற்றியே ஆகணும். வேர்வையை வெளியேற்றுறதா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இந்த ஸ்வெட் தியரி அப்படின்னே ஒன்று இருக்குது. ஸ்வெட் வந்து எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது அப்படின்னு, தூங்குற நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக வேர்க்குதா அப்படின்னா அது வந்து நல்லதில்லை. அதே மாதிரி பகல் நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக வேர்க்குதா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக வேர்க்குதா, எங்கெல்லாம் வேர்க்குது, தலையிலிருந்து வேர்க்கணும், உச்சி தலையிலிருந்து அப்படியே ஊற்றணும், அது வந்து நல்ல சைன். அப்புறம் ஆனால் வந்து ஃபீட்டிலிருந்து காலிலிருந்து வேர்த்துச்சு அப்படின்னா அது நல்லது கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்வெட் தியரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக படிச்சிருக்கீங்களா இல்லையா தெரியல, இருந்தாலுமே நான் வந்து 2-3 டிப்ஸ் அதுலேயும் சொல்கிறேன். இப்போ வந்து முதல்ல சிஎம்ஆர் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை கேளுங்க. நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கேன். இது வந்து தமிழ் மக்கள் மட்டுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். எல்லாருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன், ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு. அட்டெண்டன்ஸ் டே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய நேர்கள் வந்து அப்பப்போ வர்றீங்க போகிறீங்க, போகிறீங்க வரீங்க, நிறைய மிஸ் ஆகுது. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹலோ சொல்கிறது, ஹலோ கேட்குறது வந்து மிஸ் ஆகுது. அதனால் எல்லாருமே கால் பண்ணி ஒரு ஹலோ சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அவா. முக்கியமாக வந்து பார்த்திங்களா, சாராலாம் ரொம்ப நாளாக வந்து பேசவே இல்லை, இந்த வாரமே அவங்கெல்லாம் வரலை. அதே மாதிரி புது நேர்கள் நிறைய பேர் வராங்க, அது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். கண்டிப்பாக வாங்க, புது நேர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது அதுவும் என்னுடைய அவா. ஸோ அந்த செய்தி எல்லா அவாவையும் நீங்கள் பூர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த நம்பர் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும்ல, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கைஸ், செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான ஃபெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ்பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் இராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட இராணுவ தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவுதானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளின்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கின்றார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டுமென்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரீனா கோல் மற்றும் செனட்டர் சாண்டல் பெட்டிலேக் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டீஃபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கனேடியன் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று நடைபெறும் லிபரல் கட்சி கூட்டத்திற்கு கில்போர்ட் இதுகுறித்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய இராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. May 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க இராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கிறது.

0: பரிமளா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தம் புதிய படம். இந்த படம் வந்து பாண்டியராஜோடைய டைரக்ஷனில் வரப்போகிற படம். சாண்டி மாஸ்டர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ. ஸோ இந்த படத்துடைய புத்தம் புதிய பாட்டை கேட்டிங்க. இப்போ தலைப்புக்கு வருவோம். இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிற சொல்லிவிட்டு தலைப்பையும் சொல்லிவிட்டு நேர்களை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி என்னென்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க? பிரமாதமாக ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து சன்ஸ்க்ரீன் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது சில பேர் போடுவாங்க, நமக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போடுற பழக்கமே கிடையாது. பட்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் ஸ்கின் வந்து சும்மா சாய்ப்பல்லவி மாதிரி தகத்தகன் மின்னும் அப்படின்றாங்க. யாரெல்லாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், குட் தான், நல்ல விஷயம் தான். நல்ல பிராண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது இந்த சீசனுக்கு நல்லது அப்படின்றாங்க. அதுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணலாமாடா அப்படின்னு, ஆமாம் அதுவும் பண்ணுறாங்க. இன்றைக்கி பிரமாதமாக பெருசாக ஒரு நாள் இல்லை. கிரேப் பாப்ஸ்டிக்கல் டே அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா, பாப்ஸ்டிக்கலில் கிரேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குச்சி ஐஸ்லேயே வந்து கிரேப் ஃப்ளேவரும் மேங்கோ ஃப்ளேவர் தான் என்னுடைய ஃபேவரெட். ஸோ அதனால் கிரேப் ஃப்ளேவர் அப்படின்னு எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஹா, என்ன தான் வந்து நீங்கள் இந்த கோன் ஐஸில் வந்து அந்த சாஃப்ட் ஐஸ்க்கெலாம் சாப்பிட்டாலும் அந்த குச்சி ஐஸை வாங்கி நக்கி நக்கி சாப்பிட்ற ஒரு ஃபீலே தனி. இப்போ வந்து வெதர் மாறிடுச்சு இல்லையா, இதில் வந்து இதை வச்சே வந்து ஒரு தலைப்பு வந்து யோசித்தேன். ஆ, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அது கூடியே வந்து இன்னொன்றும் இருக்குது. ரெண்டு தலைப்பு இன்றைக்கி என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஐஸ்கிரீமில் பல வகைகள் இருக்குது. டியூப் ஐஸு, குச்ச ஐஸு, கோன் ஐஸு, பால் ஐஸு, கப் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு வெரைட்டிஸில் எல்லாம் ஒரே மாதிரி வாஃபிள் இல்லைனா வந்து கோன் அந்த மாதிரி சாதாரணமாக ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நிறைய இருப்பையும் வந்து புதுசு புதுசாக வந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு பீரியடில். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீமை வந்து சாதாரணமாக ஒருத்தங்க ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்காது, அதில் வந்து ஹாட் குலாப் ஜாமுனை போட்டு அது மேலே ஐஸ்கிரீமை போட்டு அதை மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அது நல்லா கொத்தி அதை கூலாக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்றது. அப்புறம் வந்து மலாய் ஜிலேபி வித் ஐஸ்கிரீம், ஜிலேபி இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஹாட்டாக, அதை போட்டு அதில் கொஞ்சம் மலாய் ஊற்றிட்டு அது மேலே ஒரே ஒரு வெண்ணிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஐயோ, சொல்லும் போதே எனக்கு வந்து ஃபீலிங்ஸாக இருக்கு. அதே மாதிரி ரெட் வெல்வெட் கேக் ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது. ரெட் வெல்வெட் கேக்கை வந்து ஃபஸ்ட் எடுத்துப்பாங்க, அதை ஒரு பேஸில் வச்சுட்டு அது மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றது. அப்புறம் ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி, ப்ரௌனி ஐஸ்கிரீமை போட்டு அது மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றது. அது ஹாட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஆஹா, இதெல்லவா வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை விதவிதமாக சாப்பிட்றதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. எனக்கு இந்த நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஃபேவரெட்டில் குச்சி ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொமான்டிக்காக சாப்பிட்ற ஐஸ்கிரீம்னம்னா ஆஃப்கோர்ஸ் குச்சி ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் இல்லையா. அது வந்து பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம். இதில் உங்களுடைய பர்சனல் ஃபேவரெட் என்ன? நார்மலாக ஐஸ்கிரீமை வந்து சாதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சும்மா அப்படியே ஒரு டப்பா நிறைய வெண்ணிலா ஐஸ்கிரீம் வரும், அதை எடுத்து அள்ளி ஒரு ஸ்கூப்பை வந்து கப்பில் போட்டு சாப்பிட்றது தான் வந்து உங்களோட ஸ்டைலாக கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி அதை அப்படியே வந்து கீழே போட்டு அது மேலே ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து அதையும் துண்டு துண்டாக நறுக்கி அதை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐஸ்கிரீமை வந்து எப்படி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்? நார்மலாக அப்படியே வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமாகவே சாப்பிடுவீங்களா, அதில் கொஞ்சம் மானே தினை பொன்மானையெல்லாம் போட்டு கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான தலைப்பு இன்றைக்கி. இந்த தலைப்புக்கு உங்களுடைய கண்டென்ட்டை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை வந்து பேசி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சிரிக்கிறது என்னுடைய பொறுப்பு. எல்லோரும் சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்த வெதரில் வந்து ஆஹா, எவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் நான் ஊருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. இப்போ வந்து பயங்கரமாக பல ஐஸ்கிரீம் கடைகள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பெல் அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது, நம்ம ஊரில் வந்து தெருவில் பெல் அடிச்சுட்டு போகிறது, இல்லைனா நீங்கள் தேடி போய் ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தனித்தனியாக நடக்கிற விஷயங்கள். உங்களுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள். இது ஒரு தலைப்பு. இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போல்லாம் கீ செயின் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போச்சு. முன்னெல்லாம் கீஸ் இருக்கும், அதுக்கு ஒரு அந்த கீ தொலையாமல் இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு பேரை போட்டு பதிச்சு அந்த கீ செயினை விதவிதமாக வச்சுருப்போம். இப்போ ஹார்ட்லி கீ செயின் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது, எல்லாம் கீஸ் மட்டும்தான். அது கார் கீழாம் அப்படியே தான் இருக்கும், அது மட்டும்தான், அதுக்கு செயின்னு சொல்லி தனியாக இல்லை. நீங்கள் கீ செயின் வச்சுருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும். அது அதில் சங்கு தொங்குதா, மான் தொங்குதா, உங்கள் பேர் இருக்குதா, இல்லை அதில் வந்து கனடா லோகோ இருக்குதா, என்ன மாதிரியான கீ செயின் நீங்கள் இப்போ கரண்ட்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து என்னுடைய கீ செயினை பற்றியும் சொல்கிறேன். என்னோடய கீ செயினை கேட்டால் சிரிப்பீங்க. இந்த விக்ஸு இன்ஹேலர் ஒன்று வரும் தெரியுமா, மூக்கில் வச்சு உரியிறது, அது அதுதான் முனையில் தொங்கும். எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான போதை பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து இந்த கீச்சைனை மாற்றினேன். இந்தியா போனப்போ வந்து இது எங்கேயோ கிடந்தது, அதில் கீச்சைனோடையே இருந்தது, அந்த சங்கிலியோடு இருந்தது, இந்த ரிங்கோடு இருந்தது. சரி இதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். இது பயங்கர அடிக்ஷன் ஆயிடுச்சு. இந்த விக்ஸு மூக்கு உரிகிறது இருக்கு இல்லையா, இன்ஹேலர், அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. என்கிட்ட இன்னும் ரெண்டு கீச்சைன் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தான் கால் பண்ணி உங்களோட கீச்சன் என்னென்று சொல்லிட்டு, முதல் முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, ஐஸ்கிரீமை நீங்கள் எப்படி சாப்பிட விரும்புகிறீங்க அப்படிங்கிறதா சிம்பிள் பேசிக் தலைப்பு. ரெண்டாவது, அது ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கோண்டா அப்படின்னா, இந்த கீச்சனை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கீழே ஏதாவது ஒரு அந்த கீச்சன் மாட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த அந்த கீயோடைய செயின், அதுக்கு முனையில் இருக்கிற அந்த ஐட்டம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் டெடி பேர் வச்சுருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிறத வச்சுப்பாங்க, சில பேர் வந்து ஏரோப்ளேன் மாதிரி ஒன்று இருக்கும், துப்பாக்கி மாதிரி இருக்கும், மெட்டலில் இருக்கும், குளோப் இருக்கும், ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று அந்தந்த செயின் சங்கிலி எண்டில் இருக்கும், ஏதாவது ஒரு ஊர் பேர் வச்சுருப்பாங்க. டொரண்டோ, ஐ லவ் டொரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்சைன் பார்த்துருக்கேன். மாண்ட்ரியல், ஐ லவ் மாண்ட்ரியல் அப்படின்லாம் போட்டு கீச்சைன் இருக்கும். உங்கள் கீச்சைனில் என்ன இருக்குன்றத உண்மையை மட்டும் சொல்லணும். ஓகே, இப்போ அதுக்காக கால் பண்ணுங்கள். 416-644-6222 இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். ஐஸ்கிரீம் அண்ட் கீச்சைன் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான டாபிக், இதை பற்றி பேசலாம். வணக்கம். ஹலோ தல,
1: வணக்கம். வணக்கம் ராஜ், நான் நலம். நீங்க கேட்ட தலைப்புக்கு
0: என்னென்ன, நீங்க நல்லா இருக்கீங்களோ கேட்கலையே, ப்ளீஸ் கேளுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ்
1: கேட்க மாட்டேன்,
0: ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க. வேணுன்னே இது வந்து ஒரு வாதமா வைக்கதான் வந்திருக்கீங்க, நான் கேட்க மாட்டேனே அப்படின்றீங்க.
1: நேற்று பிளான் பண்ண மூணு பேரும் லைன்ல வந்துச்சு, நம்ம எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்குது எனக்கு, நான் அதான் லேட்டா என் கால் பண்ணி இருந்தேன்.
0: பயங்கரமான ஆள் தான் நீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? எதுலயோ ஊருக்குள்ளே எதுலயோ எதோ விஷயத்துல பிரச்சனை வருது, கடைசியில நமக்கு இதுல பிரச்சனை வந்துடும்.
1: நல்லாண்ட நீங்க நானா இல்லன்னா லாவனா சொல்றதுக்கு வந்து லாவனா உடனே பாருங்க நல்லா இருக்கீங்களா அது ஈயனா அந்த வரும் ஜானா ஜாவனால வர ஈயனா வரும் நல்லா இருக்கீங்களா
0: இருக்கீங்களா? ஓகே,
1: இட்ஸ் எ கன்ஜங்ஷன், அந்த ஈயனா வந்து கன்ஜங்ஷன் வரும்
0: அப்படி. ஒரு நாள்ல வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரே பண்ணிருக்கீங்க
1: இல்ல? ஏனண்டா ஆனபடியா நல்லா இருக்கீங்களா அந்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன பிரேக் கேப் கொண்டு வரும் அந்த.
0: ஓகே, நீங்கள் நீங்கள் ஓ ஓல் முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, முன்னெல்லாம் நல்லா இருக்கீங்களோ அப்படின்ட்டு.
1: நல்லா இருக்கிறீங்களோ, நல்லா இருக்கிறீங்களோ.
0: ஆ அப்படி டச்சு அப்படியே, இது ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பராகவே போகும் போலயே.
1: என்ன
0: ஐஸ் குச்சி? இது
1: ஐஸ் குச்சி என்ன, அந்த தனி ஐஸ் கட்டியும் இதுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த கைப்பிடி இருக்கு தானே தடி.
0: ஆமா,
1: அது அதுக்கு மேல சாக்லேட் போட்டு ஐஸ் சாக் என்று சொல்லி சொல்ற சாக்லேட்டால இதஞ்சிட்டு ஐஸ் சாக் இருக்கும்
0: என்ன, குச்சி ஐஸ்ல மேல சாக்லேட் ஊத்தி இருப்பாங்களா?
1: குச்சி ஐஸ்ல இது அந்த கிரீம் கிரீம் மாதிரி ஐஸ் உள்ளுக்கு இருந்து மேல சாக்லேட் காம்பினேஷன்.
0: ஓ கரெக்ட் கரெக்ட், ஓகே, சாக்கோ பார் அந்த மாதிரி.
1: சாக்லேட் பார் அது 10 சென்ட்.
0: சூப்பர், எனக்கு பிடிக்கும் அது.
1: அது நல்ல, அப்ப இது குடிச்சால் புவர்.
0: இப்ப நீங்க சொல்ற இந்த சாக்கோ பார் வந்து இப்ப கரண்டா காஸ்கோல கிட் கேட் ஐஸ்கிரீம்னு விக்குது, அது அதே மாதிரியா இருக்கும், செம்மையா இருக்கும், மேல வந்து ஒரு லேயர் உள்ள
1: பிள்ளைகளுக்கு வாங்க முன்னி வாங்கினா இப்ப சும்மா வாங்கி வச்சிருக்கு. அது அப்ப அது குடிக்கிறோம், அது நல்லா பிடிக்கும்.

0: உலகத்திலேயே அதிக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான். அந்த மாதிரி
1: குடுக்கைக்குள்ள
0: வேற டிபார்ட்மெண்ட். ஓகே
1: என்ன
0: பெருமையா கடமை
1: அதுதான். நேற்று கேட்ட மாதிரி பேப்பர்ல என்ன செய்யறீங்க காத்து விடுறீங்க தாண்டா இல்ல அதுல லெட்டர் எழுதிட்டு காத்தாடி அனுப்புறது ராக்கெட் அதுகள் அண்டு
0: என்ஜாய்
1: பண்ண தானே இந்த பிறகு இங்க அளவு அந்த பிறகு இந்த ஐஸ்கிரீம் குடிக்க நேரம் மேட்டர் நீங்க கேட்ட
0: கீச்சேன்
1: இப்ப மகள் போயிட்டு வந்தவள் இப்ப ஒரு லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தவள் ஹாலிடேஸுக்கு.
0: ஓகே எங்க கலிபோர்னியா
1: எங்க விக்டோரியா டேக்கு இங்க யூஎஸ் போயிட்டு வந்தவள ஹஸ்பண்டோட.
0: ஓகே ஓகே
1: அப்ப தி பெஸ்ட் டாட் இன் தி வேர்ல்ட் அண்ட் கொண்டு வந்த தந்தா.
0: வாவ் ஆஃப் கோர்ஸ் யூ டிசர்வ் இட் சூப்பர்.
1: இல்ல இது கொண்டு வந்த நான் பாத்து கேட்டா ஆறு கண்டு கேட்டேன் இதன் கேஸ் அவுட் நான் வந்துட்டேன் நான்
0: வருஷத்துக்கு மேல ஒரே கிச்சன்
1: வச்சிருக்கோம்.
0: நடந்துச்சு போகும்போது மேல்மருவத்தூருக்கு ஒரு விசிட்
1: போடுன்றீங்க
0: பாட்டு எப்படி போடுற பால் எல்லாம் சிக்ஸரா அடிச்சா என்ன ஆவறது அது. சரி ரைட்டு சூப்பர் ஊத்துற ஊத்திடுற நன்றி நன்றி. வந்த உடனே ஃபுல் எனர்ஜியில் இறக்கிட்டு போயிட்டாரு. அதுலேயும் எங்கள் குள்ளார வந்து ஒரு இன்டர்னல் பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது. எப்படி வந்து நலம் விசாரிக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி ரெண்டு தலைப்பு இருக்குது. உங்களுக்கு ஐஸ்கிரீமில் ஃபேவரட் ஐஸ்கிரீம் இது என்ன ஃப்ளேவர் இதெல்லாம் ரெகுலராக கேட்பாங்க. எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் எந்த மாதிரி ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு. இப்போ ஐஸ்கிரீமை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நார்மலாக வந்து இப்போ குச்சு ஐஸு கோன் ஐஸு பால் ஐஸு கப் ஐஸு பால் ஐஸு வாஃபிள் ஐஸு இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. அதில் வந்து ப்ரௌனி போட்டு சாப்பிட்றது குலாப் ஜாமுன் சாப்பிட்டு போட்டுறது சாப்பிட்றது கேரட் ஹல்வா போட்டு சாப்பிட்றது ஜிலேபி போட்டு சாப்பிட்றது இது மாதிரி பல காம்பினேஷன் இருக்குது. இதில் வைல்டு காம்பினேஷன்லாம் கூட சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஐஸ்கிரீமில் வெனிலா ஐஸ்கிரீமில் கோக் ஊற்றி சாப்பிட்றது இதை வந்து நான் சொன்ன உடனே ஈ வாட் இஸ் திஸ் நோ வே அப்படின்லாம் வந்து ரொம்ப மூஞ்செல்லாம் சொல்லித்தாங்க இல்லையா. பட் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். முதல்ல கோக்கோ கோலா அப்படின்ற ஒரு பானம் வந்து குளிர்பானம் வந்து 60s ஃபேமஸ் ஆனது எப்படி தெரியுமா? கோக்னாலே கோக்கோ கோலாவை ஒரு கிளாஸில் ஃபுல்லாக பிடிச்சி அது மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை போட்டு தான் வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை போட்டு தான் தருவாங்க. இதுதான் மிக மிக ஃபேமஸான ஒரு குளிர்பானம் அமெரிக்காவில். அதுக்கப்புறம் தான் அக்கா மாலா கப்சிலாம் அதுக்கப்புறம் லேட்டர் வந்தது. பட் ஒரிஜினலாகவே கோகோ கோலாவில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று போட்டு தான் குடிப்பாங்க. நீங்கள் அதை வரைக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனீங்கன்னா என்னையை வந்து கேஸுக்கு இழுக்காதீங்க. நான் ஜஸ்ட் நிஜமாகவே அது ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குன்றதா சொல்கிறேன். வேணா கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சாக்லேட் பாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓ, கிளைண்ட்டோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. ஹோல்டில் போடுற அப்படியே, அப்புறம் மறுபடியும் எடுக்கிறேன். ஓகேவா? ஹலோ, அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் வைக்கிறேன்.
0: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன். எஸ் மிஸ்டர் ஐஸ்கிரீம் பாய்.
2: ஐஸ்கிரீம் பாய், எனக்கு பிஸ்தாச்சோ, மற்றது மேங்கோ,
0: பிஸ்தாஷியோ, மேங்கோ, ஓகே,
2: ஸ்ட்ராபெரி எல்லாமே பிடிக்கும்.
0: அதெல்லாம் எல்லாம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எல்லாம் பிடிக்கும். எந்த எது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிடாம ப்ரௌனிலையா இதுலையா எதுல என்ன மாதிரி வித்தியாசமா அதை சாப்பிடுவீங்க?
2: ப்ரௌனியில நீங்க சொன்ன கோகோ கோலா மூத்தி பிடிச்சிருக்கிறேன். நான் நல்லா இருக்கு, எனக்கு விருப்பம்.
0: அப்படியா? வெனிலா ஐஸ்கிரீம்ல
2: அப்படி குத்திச்சிருக்கேன். மற்றது இந்த ஐஸ் சோக்னு சொல்லுவாங்களே, அந்த சாக்லேட் கவர் பண்ணது,
0: ஆமா,
2: குச்சி ஐஸ், அது மிகவும் விருப்பம். அது அது நல்லா இருக்கு. மற்றது கீச்சையில நான் இந்த பேரை இந்த பேரை போட்டு வச்சுக்கிறேன், எம் அண்டு போட்டு வச்சுக்கிறேன் கீச்சையில்.
0: அவ்வளோ என்ன கோல்டு கலர் கீச்சையில வெறும் எம் அப்படின்ற ஒரு லெட்டர் மட்டும் இருக்கா?
2: எம் அண்டு போட்டு வச்சுக்கிறேன்.
0: ஆஹா, ஓகே. அதுல வந்து கார் கார் சாவியா, வீட்டு சாவியா, என்ன மாதிரி?
2: எல்லாமே
0: எல்லாமே அதெல்லாம் இருக்கு. ஆஹா,
2: எல்லாம் ஒரே இதெல்லாம்
0: எம்னு போட்டு கீச்சின் தான் உங்க கையில இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஐஸ்கிரீம்ல நீங்க பயங்கரமா கண்டென்ட் கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க தான் வந்து ஃபுடியாச்சு, நிறைய சாப்பாடை பத்தி பேசும்போது அருமையான கண்டென்ட் கொண்டு வரீங்க. பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க.
2: அவ்வளவுதான்.
0: ஓகே, ரைட். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக மதன்? பப்பாளி பழமே புதுப்பாட்டை கேட்டுட்டாரு உங்களுக்கு. இந்த அதே மாதிரி இன்னொரு தக்காளி பழமே புதுப்பாட்டு போடுவோமா? சரி, போட்டுறேன். சிறப்பு. நன்றி
2: நன்றி நன்றி ராஜ், நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். காலை வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம். கமாண்டோ கண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் கமாண்டோ கண்ணன். சூப்பரா, சிறப்பா, ஜாலியா, நல்லா இருக்கேன். நல்ல சிறப்பான தலைப்பும் இருக்குது, உங்ககிட்ட பயங்கரமான கண்டென்ட்டும் இருக்குது, எனக்கு தெரியும்.
3: இன்னைக்கு
0: வேற 27 டிகிரிக்கு பக்கத்துல போகுது. சூப்பரா.
3: ஆமா, முந்தி வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க, எனக்கு எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம், அதுல நட்ஸ் போட்டுருக்கணும்.
0: நட்ஸ் இல்லாம சாக்லேட் ஐஸ்கிரீம் வேஸ்ட், எனக்கு பிடிக்காது. மொழு மொழுன்னு ஏன் மனுஷன் சாப்பிடுவானா?
3: அவங்களே செய்யற ஐஸ்கிரீம் அப்ப இருந்து குடிப்போம். ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க வீட்டுல.
0: எந்த ஐஸ்கிரீம் உங்களோட ஃபேவரட்? அதுல இந்த தள்ளு வண்டியில நீங்க சொல்றது சைல்ட்ஹுட்ல அந்த தள்ளு வண்டியில கொண்டு வந்து
3: தள்ளு வண்டியில அதை எடுத்து அந்த கப்ல போட்டு,
0: அந்த பிராண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
3: பிராண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ரொம்ப மறந்து போயிருக்கு. ரொம்ப நாள் தானே வந்து, ரொம்ப நாள் ஆயிருக்கு தானே, அப்ப கொஞ்சம் மறந்துட்டோம்.
0: ஓகே,
3: மத்தபடி ஐஸ்கிரீம் ஃபேவரட். மத்தது மத்த என்ன டாப் சொன்னீங்க? ஐஸ்கிரீம், மத்தது
0: கீச்சைன்
3: கீச்சைன் கீச்சைன் அதை மறப்பனா. நான் வந்து கீச்சைன் கலெக்ட் பண்ற ஒரு ஆள்.
0: ஓகே, அப்படியா? ஓ, சூப்பர்.
3: எனக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, எங்கிட்டாலும் ஒரு ஒரு நாட்டுக்கு போனா, அந்த ஒரு சிட்டிக்கு போனா நினைவு வச்சிருக்கிறதுக்கு அங்க இருக்க ஒரு கீச்சைன், அவங்க அந்த சிட்டி படம் போட்டது இல்ல அப்படி.
0: சுவெனியர் கலெக்ஷன்ஸ். ஓகே,
3: சுவெனியர் கலெக்ஷன். வேலை செய்யற நாட்கள்ல வேலையில வந்து எல்லாருக்கும் தெரியும், அதை சுத்தி இந்த இந்த ஆபீஸ்ல சுத்தி வேற மேல பின்ஸ் அடிச்சு வச்சிருக்கேன்.
0: ஓகே,
3: நிறைய செயின்ஸ் 50-60 செயின்ஸ் கிட்ட இருக்கேன்.
0: அப்ப 50 கண்ட்ரி போயிருக்கீங்க நீங்க, 50 லொகேஷன் வேற வேற இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்தந்த ஊருக்கு, சிட்டிஸ்.
3: இப்ப இப்ப இப்ப நான் அப்படி அது எடுக்கல, என்ன நிறைய இருக்கிறதுனால இப்ப தொங்குறதுக்கு இடம் இல்ல வீட்டுல.
0: ஓகே,
3: ரெண்டு நாட்டுக்கு போயிட்டு வந்தோம் கடைசி 2 வருஷத்துல. நான் ஒன்னும் அங்க கிச்சன் ஒன்னு வாங்கிட்டு வரல. அந்த அதான் இந்த கீச்சைன் அனுபவம்.
0: அனுபவம், ஓகே.
3: மற்றது வந்து அயல் இந்த எங்கட ஒரு எங்கட வைஃப்ட ஒரு கசின் மகள் அவங்க இன்னைக்கு பிறந்தநாளை கொண்டாடுறாங்க.
0: ஓகே.
3: நிர்வாணி வாழ்த்தி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள் திரும்ப நாள் கொண்டாடுறாக்கள் நிர்வாணி வாழ்த்தி கொண்டு நேத்த முந்தினால் தான் இந்த படத்தை பார்த்து முடிச்சேன். ரெட் லேபிள் என்ற ஒரு படம்.
0: ரெட் லேபிள் ஓகே, எப்படி இருக்குது? நான் பார்க்கல.
3: நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டா இருந்து ரெண்டு நாள்ல பார்த்து முடிச்சுட்டேன்.
0: ஓகே,
3: இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து இந்த கடைசி பாட்டு, இந்த கடைசி படம் முடிஞ்சோன்னு அந்த பேரெல்லாம் போட்டு ஒரு பாட்டு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. வேணும்னா அதை போடுங்க.
0: அதையே போட்டுருமா? ஓகே. கேட்டு பிடிக்கிற லேபிள், ரெட் லேபிளுடைய பாட்டை எடுத்து போட்டுருவோம். நம்ம மைண்ட் அங்க போகுதே அப்படின்னு சொல்லி
3: எனக்கு அந்த கதா கதாநாயகனும் நல்லா பிடிச்சு கொண்டு ரெட் லேபிள்ல.
0: அப்படியா? ஓகே.
3: பாட்டை நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இன்னைக்கு வேறொரு படம் ஒன்று தேடி பார்ப்போம்.
0: இன்னைக்கு வேற அந்த மாதிரி டெய்லி படம், ஒரு படமா?
3: இல்லை இல்லை, ஒரு படம் இல்லை, நான் ஒரு அரைவாசி தான் பார்ப்பேன். அரைவாசி பார்த்துட்டு வேற என்ன கால் வந்தா காய்ச்சிட்டு பகல்ல தமிழ் படம் தான் பார்க்கறது பகல்ல.
0: அப்படியா? ஓகே.
3: 1 o'clock 1 o'clock 2 o'clock பிறகு ஈவினிங் டீ குடிக்கிற வரைக்கும் பார்க்கறது தமிழ் படம் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லாட்டி டிவியில போற பார்த்த படத்தையே திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறது. பகல்ல இப்ப ரிட்டையர் பண்ண அப்புறம் அதுதான் செய்யறது. இல்ல முந்தினா சாட்டர்டே சண்டே தான் பார்ப்போம். இப்ப இப்ப வீட்டுல இருக்க நல்ல விஷயமா போட்டு
0: பாக்குறது.
3: ஒரே நேரத்துல ஒரு முழு பாட்டு சில இருந்துட்டு சில நேரத்துல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா முழு ஷோவும்
0: பாத்துருவேன்.
3: விஜய் கூட ஒரு 90 minutes நானும் வைஃபும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் பாப்போம்னு பார்த்தா எடுத்துறாங்க.
0: இது படத்தையவா ஐபிடிவில இருந்து அப்படி எல்லாம் எடுப்பாங்களா என்ன படத்தை?
3: ஆமா எடுத்துட்டாங்க. இன்னும் அங்க பேன் பண்ணிட்டாங்களோ இன்னும் தெரியல, தியேட்டர்காரங்க இங்க தியேட்டர்காரங்க சொன்னாங்களோ தெரியல, எடுத்துட்டாங்க. 90 minutes பார்த்து நல்லா இருந்துச்சு.
0: அப்படியா? ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஆனா அது ரொம்ப லேட்டஸ்ட் படம்லாம் இல்ல, கொஞ்சம் எப்பயோ ரிலீஸ் ஆன படம் தான் அது.
3: ஆமா ஆமா
0: ஆமா. ஓகே, சூப்பர், நல்ல சிறப்பான கண்டென்ட் கொடுத்ததுக்காக நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னாலே எவருக்கு நீ இப்போ எவ்வளவோ வந்து டாப்பிங்ஸ் போட்டு கண்ணா பின்னு ஒரு 8 to 10 டாப்பிங் இருக்கும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தருவாங்க. என்ன தான் வந்தாலும் நான் சைல்ட்ஹுட்டில் எனக்கு வந்து பிடிச்ச 2 ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு வண்டியில் ஒரு பெல் அடிச்சுட்டு ஒரு தாத்தா வருவார். ஆனால் அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து தலைகெலாம் நின்று கதறணும் வீட்டில், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 month கதறினீங்கன்னா 1 night உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து மேங்கோ டூயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம், ஆஹா, நினச்சாலே அப்படியே வாயில் எரிச்சு ஊறுதே அப்படின்ற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம், அருமையான டேஸ்ட்டு அதுவும். அப்புறம் இந்த கோன், அதான் சாரி, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரோஸ் கலரில் ஒரு ஐஸ்கிரீம் வரும், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அதுவும். அப்புறம் அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு இன்னொரு பிராண்ட் இருக்குது, அது எல்லாமே வந்து அந்த மாதிரி நிறைய. அஃப்கோர்ஸ் லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டே போகலாம், பட் என்ன தான் இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீமில் வந்து அதில் இந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸில் அவங்க வந்து பயங்கர விலை உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிராண்டட் குல்ஃபி ஒன்று வச்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும் குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்போ வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான ஐஸ்கிரீம் அது தான், 2 rupees or 2.5 rupees, அது வந்து பயங்கர ப்ரைஸி. மற்றதெல்லாம் வந்து 50 cents, 50 paisa, 60 paisa, அப்புறம் 1 rupee அந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து அந்த 1 rupee ஐஸ்கிரீம் தான் வந்து ஆல்வேஸ் எங்கள் வீட்டில் எது கேட்டாலும் சரி, நீங்கள் கார் கேட்டாலும் பைக் கேட்டாலும் ஐஸ்கிரீம் கேட்டாலும் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான், அது என்னதே 1 rupee இந்தா, எது கேட்டாலும் என்ன எது கடை முடித்தாலும் 1 rupee என்ன வேணால் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 rupee தான் வந்து கொடுப்பாங்க. டெய்லி ஏதாவது கேட்டு அடம்பிடிப்போம்ல, அந்த 1 rupee கிடைக்கும், அதில் பபிள்கமோ இல்லை ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று வாங்குறது தான். இந்த மாதிரி வாங்குறதுலே பெஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்து இப்போ வரைக்குமே வந்து நினைவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த மேங்கோ டூயட் அப்படின்ற ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பிராண்டில் ஒரு ஐஸ்கிரீம் வந்து அப்படியே மைண்டில் பதிவாகி இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு. அது இல்லாமல் எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஹாட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து மோஸ்ட் டாப் ஃபேவரெட்டு. இல்லை அப்படின்னா மாம்பழம் இருக்கு, இப்போ மாம்பழம் சீசன், எங்கள் ஊரே வந்து மாம்பழம் தான் ஃபேமஸ். நல்ல நல்ல ஒரு மாம்பழம், அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஒரு மாம்பழம் மினிமம் வந்து ஒரு மாம்பழம் $8 அந்த மாதிரி இருக்கிற மாம்பழம் தான் வாங்கி, அது ஒன் டைமாக இருந்தாலும் சும்மா ரெகுலராக டெய்லியே சாப்பிட தேவையில்லை, நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிட்ணும். ஏன்னா அதுதான் வந்து காட் ஃபர்பிடன் ஃப்ரூட், பட் அது வந்து இருக்கிறதுலே டிவைன் ஃப்ரூட் அப்படின்னா அதுதான். சும்மாவாக வந்து முருகருக்கும் விநாயகருக்கும் சண்டை வந்தது, அந்த மாம்பழம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு மாம்பழம் வந்து $6 இல்லை $8 இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இம்போர்ட் பண்ணி விற்பாங்க, அது ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு ஆள்கிட்ட, அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு மாம்பழத்தை வாங்கி அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி மாம்பழத்தை மட்டும் ரசித்து ரசித்து, ரொம்ப டீசெண்டாலும் நீங்கள் மாம்பழத்தை சாப்பிடவே முடியாது. நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாம்பழம் சாப்பிடக்கூடிய ஆளே கிடையாது. அந்த விதையை எடுத்து அதை அப்படியே கையில்

0: எல்லாத்தையும் நீங்கள் டீசெண்டாக சாப்பிடவே முடியாது. அதை வந்து என்ஜாய், அது வந்து ஒரு எமோஷன், அதை நீங்கள் ஃபீல் பண்ணி சாப்பிட்ணும். அதே மாம்பழத்தை குட்டி குட்டியாக சீவி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஐயோப்பா, என்ன என்ன என்ன சொல்கிறது சரியில்லை. ஓகே, அடுத்த நேர் வந்து என்ன மாம்பழம் சி மா என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதே மாதிரி அவங்க வச்சுருக்கிற கீச்சேனை பற்றியும் கேட்போம். அடுத்த நேர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ராஜ், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சத்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமாக இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களோ?
0: அவரை வந்து இன்னைக்கு நாம விட்ட கூடாதுன்ற நான் விட்ட கூடாது. நல்லா இருக்கீங்களோ அப்படின்றது
1: எங்கெல்லாம்
0: அவசியமே இல்லையோ அங்க கேப்பார். கரெக்ட். அப்பா இப்பதான் வந்து இதயமே குளிர்ந்த மாதிரி இருக்கு. இதே என்ன உள்ள வம்பு கிழுக்கலன்னா நாள் வந்து ஒரு மாதிரி போரிங்கா போகுது இல்லையா? அவர் மட்டும் எல்லாரும் இழுக்கிறாரு. அதுதானே, எல்லாரையும் வம்பு இழுக்கிறது வச்சு செய்யறது எல்லாம் இருக்குல்ல பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மனைவிக்காக பப்பாளி பழமை பாட்டாமா. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இபிகோ சட்டத்தின்படி இவர் வந்து தண்டிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லுங்க ஐஸ்கிரீம் உடைய அந்த ரெசிபிஸ்.
1: ஐஸ்கிரீம் வந்து எனக்கு சின்ன வயசுல சரி, இப்ப கொஞ்சம் பெருசா பிடிக்கிறேன் அவ்வளவுக்கு இந்த கிரேசி அண்ட் இல்ல.
0: ஏன் டென்டிஸ்ட் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: இல்ல இல்ல,
0: ஐஸ்கிரீம் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட போடவங்க.
1: நான் திருப்பி கொள்றேன், இல்ல
0: அந்த அளவுக்கு
1: கிரேசி இல்ல, அதுதான் கொஞ்சம் சாப்பிடுவா அப்படி. முந்தி ஆனா முந்தியன்னு சொன்னா அது அப்படி முடியும் வரைக்கும் அப்படியே நான் ஸ்டாப்பா சாப்பிடுவேன்.
0: நக்கி நக்கி சாப்பிடுறது கரெக்ட். இப்ப ஏன் தெரியுமா பெரிய பெரிய விருப்பம் இல்லாம போச்சு? அது யூஸ்வலாக வந்து நிறைய பணக்காரங்க ஆகிட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பிடிக்காது. இல்லை கொஞ்சம் டயட் கான்சியஸ்.
1: வயசு வந்துட்டு
0: அது சரி ரைட்.
1: ஆமா, ஆனா எனக்கு வந்து அந்த குச்சி இல்ல, அந்த ஐஸ் சாக்கோன்னு சொல்றது அந்த உள்ளுக்கு வெனிலா இருக்கு மேல ஐஸ்கிரீம் ஐஸ் சாக்கோட்டிங் அந்த கோட்டிங்ல நட்ஸ் இருக்கு. அது வந்து இப்ப அது கிட்கட் பிளேவர்ல கோகோல இருக்கு.
0: கரெக்ட், அதேதான் எக்ஸாக்ட்லி. ஒரே வாரத்துல தீந்துரும். போக வர சாப்பிடலாம்.
1: அதுதான் எனக்கு பெஸ்டா பிடிக்கும். அது தவிர அப்படின்னு சொன்னா ஒரு கப்ல எடுத்து கொஞ்சம் ஜெலோ ஜெலோ வச்சு கட் பண்ணி ஜெலோ வக்கீல போட்டு
0: என்ன மேங்கோ
1: ஜெலோ வந்து ஸ்ட்ராபெரியும் ஆரஞ்சும்
0: போட்டுட்டு
1: அதுக்கு மேல கொஞ்சம் மேங்கோ சின்ன சின்ன கியூப்பா வெட்டி அதே முறை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்கியூப் வனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கியூப் மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டுட்டு மேல வந்து கஜு பிஸ்தா அத நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல தூவிட்டு அப்படியே இருந்து அப்படியே சமர ரசிச்சு கொண்டு குடிக்க அந்த மாதிரி இருக்கு.
0: போன் எடுக்கும் போது யாரோ சொன்னாங்க பெருசா இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐஸ்கிரீம். சந்திரு சந்திரனி ஒரு மானஸ்தர் தானே இங்க அவன்ற மாதிரி கவுண்டர் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப பெருசா கிரேவிங் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னாமா அதை வந்து விவரிக்கிறீங்களே சத்யா.
1: என்னுடைய ஆட்டுக்காரன் அவர் வந்து எவ்ரிடே இரவு சரி மத்தியானம் சரி சாப்பிட்ட அப்புறம் ஒரு டிஷ் எடுத்து பவுல் எடுத்து ஐஸ்கிரீம் ரெண்டு மூணு கியூப் போட்டுக்கொண்டு சாப்பிடுவேன் எவ்ரிடே.
0: அப்படியா?
1: ஆமா, அப்படி நான் சாப்பிடுறதில்ல. அப்படி இருந்து சாப்பிட்டேன்னா இப்படி சாப்பிடணும்.
0: ஓ, இப்பதான் தெரியுது நீங்க ஏன் வெறுப்பாருங்க ஐஸ்கிரீமை பத்தி பேசினாலேன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. கதை அங்க போ அப்படி போகுது.

0: உங்களை விட அதிகமா ஒரு விஷயத்தை அவர் ரசிக்கிறாருன்னா பிடிக்காதே உங்களுக்கு? அவருக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா அப்படியே ஜெலவெல்லாம் வெட்டி ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு? இந்தாங்க
1: வீட்டை அப்படி இருந்தது, ஏதாவது விசேஷம் அப்படி சொல்ல ரெடி பண்ணி கொடுக்கறது இல்லையன்னு சொன்னா சமரண்டா அவருக்கு அப்புறம் தானே ஏதாவது வெளியில போயினா அன்றைக்கு ஓகே ஃபெஸ்டிவல் சொன்னாரு ஸ்வீட் டேஸ்ட் அப்படி எல்லாம் நிறைய
0: நடக்கிறதா
1: மெயினாக போறதே அந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறது தானே. ரியோ வரும், லிங்கம் வரும், எல்லாம் வரும், அங்க போய் அந்த அந்த பிளே போட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வரும்.
0: வெரி குட், நைஸ், ஐ லைக் தட். சூப்பர் சத்யா, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
1: பாடல் வந்து மதுர படத்துல இருந்து ஐஸ் கட்டி உள்ளுக்குள்ள
0: நடிச்ச. சூப்பர், ஒரு பாட்டு அப்படி லைனா பாடிருங்களே.
1: அதான் இப்ப சொல்லிடுனே.
0: படிச்சீங்க, பாடுங்க.
1: பாட வராது
0: அந்த இந்த கேள்வி மறந்துட்டேன். இது கீச்செயின், கீச்செயின்.
1: ஓ, கீச்செயின் வந்து முன்ன நாங்க ஊர்ல இருக்கும்போது சைக்கிள் பைசிக்கிள் நாங்களுக்கு ரெண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைக்கிள் இருக்கும், அதோட கீச்செயின் இருக்கும். அதை அப்படியே விரல்ல போட்டு சுத்திட்டு போவோம். அதுல ஒவ்வொரு உருவங்கள் ஒவ்வொரு அப்படி ஏதாவது இருக்கும். இங்க வந்து கார்லானா கார்ல கார் கீ இருக்கும், வீட்டுக்கு கீ இருக்கும், மற்றது வேலையில ஏதாவது கீ இருக்கும், எல்லாம் கீ தான் கூடவா இருக்கும். கீச்செயின்ண்டா ஏதோ ரெண்டமா வந்து இருக்கும். இப்ப ரீசன்ட்லா இப்ப இருக்கிறது வந்து ஒரு பார் மாதிரி, ஒரு டேப் மாதிரி இருக்குது, அது கையில கொழுவலாம்.
0: என்னுடைய
1: வந்து ரெட் கலர், கணவர்ட்ட வந்து கருப்பு, ரெண்டு பிள்ளைகளுடைய வந்து மகளிர வந்து ஒரு ஒரு த்ரெட்டால ஒரு வெய் பண்ணின மாதிரி ஒரு அது டிசைன் போட்டது வந்து இருக்கு. ஆனா அதே சேம்
0: ஃபேவரட்டா இந்த மாதிரி ரொம்ப வருஷமா வச்சிருக்கிற கீச்சன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
1: படிக்கும் போது இப்ப அவங்க படிச்சு முடிஞ்சு வேலை செய்யறாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த ஸ்கூல் டேல பிக்சர் டே எடுப்பாங்கல்ல, போடுற மாதிரி ஒரு லெமினேட் பண்ணி ஒரு சின்ன குட்டியா வரும் அவங்களோட படத்தை போட்டு. ஆமா, அது நிறைய ரெண்டு பேட்ட பிக்சர் நிறைய நாளா நிறைய வருஷமா அந்த இதுல இருந்துச்சு.
0: சூப்பர், சோ ஸ்வீட். ஓ, பசங்களோடது அப்படியே அந்த மெமரியா வச்சிருந்திருக்கீங்க.
1: ஆமா,
0: நைஸ், ஓகே, நன்றி சத்யா, சிறப்பு, சிறப்பான கண்டென்ட்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அந்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, அந்த ஒரு ஸ்கூப் மேங்கோ, ஒரு ஸ்கூப் வெண்ணிலா, அப்புறம் அதில் கொஞ்சம் ஜெலவெல்லாம் போட்டு, அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேலே தூவி பரபரன்னு அந்த ஒரு பவுல் சாப்பிட்டாலே அது மட்டுமே கண்டிப்பாக 400-450 கேலரி இருக்கும். அது ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட், சாரி, லஞ்சையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டா என்ன ஆகுறது, பயங்கர கேலரி தான். இருந்தாலும் இந்த கேலரியெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. சம்மர் வந்தால் இதெல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஐயோ, இப்போ வீட்டுக்கு போகும்போது கிட்கேட் மறுபடியும் ஒரு டப்பா வாங்கிட்டு போகணும் போலயே, வெறியேற்றிட்டாங்க நம்மளை. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம். அப்படிங்க,
0: காலை வணக்கம் சுதானா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு
0: சங்க அதுல பேர் வேற பதிச்சிருக்குமே, எல்லாரும் மேஜரா சங்க.
2: கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்தோட லெமினேட் பண்ணி ரெண்டு பக்கம் பார்க்கறோம், என்டையும் வைஃபின்டையும்.
0: வாவ், இது எப்பல இருந்து?
2: நான் லவ், அதாவது நான் யூரோப்பு போனதுல இருந்து. அப்புறமா லூட்ஸ் அண்டு ஸ்ரீலங்கா ஒரு மாதாண்ட கோயில் இருக்கு, இப்போ அது அதான் இப்போ அதான் வச்சுக்கிறேன். புரியல ஒரு கார் வந்து ஒரு இதுக்கு போய் ஃபங்க்ஷன் போய் இதெல்லாம் செய்ய சரி அது குரூப் அப்போ செய்த காரண்ட ஷேப் உண்டு.
0: ஆ ஓகே.
2: அந்த அந்த ஷேப் இந்த மாடலே தந்த வேற பாதே அதையும் வச்சுக்கோ.
0: ஓ நீ அந்த காருடைய அந்த பாடி டிசைன்லயே கிச்சன்
2: டிசைன் ஆமா துபாய் துபாய் போய் செய்ய அந்த மாடல் செய்ய போறேன் அஞ்சு பேர் அஞ்சு ஆறு பேர்.
0: ஆ இன்ட்ரஸ்டிங். ஓகே ஓகே சூப்பர்னா. இப்போ வரும் ஐஸ்கிரீம் தலைப்புக்கு.
2: ஓ ஐஸ்கிரீம் வந்துனா எனக்கு இந்த ஐச்சோக்கம் சொல்றது அது நல்லா பிடிக்கும் ஸ்ரீலங்கால.
0: ஆமா ஐச்சோக். ஓகே.
2: இன்னொன்று இருக்கு கொலம்புல, கொலம்புல அந்த பெட்டாண்டு புரோகோடியன் சொல்ற அந்த சிட்டி நேம் அந்த அங்க போயிட்டு அங்க சிங்கள ஆகிற கடை இருக்குமா பல பழத்துரு கடைன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே.
2: ஃப்ரூட் மிக்ஸ்
0: ஃப்ரூட் மிக்ஸ். ஓகே.
2: பல பழத்துருன்னு சொல்லுவாங்க அது பெரிய கிளாஸா இருக்கும். நீங்க அந்த வெக்கைக்கு இங்கே பேங்கல் அங்க போயிட்டு வரையில அந்த மூன்று மூன்று கப் அந்த இந்த கரண்டி ஐஸ் ஐஸ்கிரீம் போட்டு
0: ஃப்ரூட் மிக்ஸி ஊத்தி
2: பழங்கள் பப்பாயா அன்னாசி எல்லாம் போட்டு ஒரு ஒரு கலவை தருவாங்க அத கலக்கி போட்டு அடிச்சு ஆசா
0: சொல்லி வேறு சூப்பர். எனக்கு காலேஜ்ல இருந்த போது
2: அவ ஸ்ரீலங்கால கொலம்புல இருந்தவங்களும் இல்லாம தெரியும் அது
0: ஃப்ரூட் மிக்ஸ் வித் ஐஸ்கிரீம் செமையா இருக்கும்.
2: அது பெஸ்ட்.
0: இன்னைக்கு ஒரு ஒரு ஒண்ணு அடிச்சிருங்க போய் எங்கயாவது.
2: ஒன்றீங்க
0: என்ன பாட்டு கண்ணுக்குரு வண்ணக்கிளி படத்தில் இருந்தா
2: நான் பார்க்கையில்
0: பாட்டு தான் இருக்கு.
2: அது வேணாம். அது மற்றது
0: மற்றது இல்லையே ஒன்று தான் இருக்குது
2: கண்ணுக்கு
0: பார்க்கையில். அது வந்து எஸ்பிபி பாடினது தனியாக இருக்கா?
2: எஸ்பிபியும் ஆஷா போஸ்லி.
0: ஓகே. இப்போ தேடி தான் எடுக்கணும் உன்னை நான் பார்க்கையில்.
2: அது வேறு கேட்டு.
0: ஓகே எடுத்துருவோம் கண்டிப்பாக. நீங்கள் கேட்டால் எப்படி ஒரு ஆனால் ஒரு லைன் பாடினா நல்லாயிருக்கும். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். காலை வணக்கம் தவம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா ஜாலியா வழக்கம் போல உங்களை மாதிரி ஜாலியா இருக்கணும். கரெக்ட். உங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் என்னது? அது எப்படி என்ன மாதிரி சாப்பிட பிடிக்கும்?
3: வனிலா பிடிக்கும்.
0: வனிலா. ஓகே.
3: இப்போ சம்மர் வந்துடுது எல்லா கடைகள்லாம் இப்போ ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. 20-25 ஐட்டம்.
0: ஆமாம்.
3: இப்போ சம்மர் வந்துடுது எல்லா கடைகளும் திறந்து.
0: உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பம்?
3: விளங்கல.
0: எந்த மாதிரியான காம்பினேஷனில்? வெறும் வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்றே ஒன்று ஒரு ஸ்கூப் வாங்கி சாப்பிட்ருவீங்க அவ்வளோதானா?
3: அந்த கோன்ல தருவாங்க, மற்றது கப்ல கொடுத்துருவாங்க.
0: அதான் அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு எது பிடிக்கும்?
3: இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு
0: கரெக்ட். ஏதாவது ஒன்னு ஃபேவரட்டா இருக்கும்ல?
3: ஓ வனிலா ஐஸ்கிரீம் தான்.
0: ரைட். எங்க சுத்தனாலும் அங்கேயேதான் வந்துடுறாரு. ரைட்டு. இப்ப உங்களுடைய கீச்சைன்
3: இல்லைங்கல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கு. நாங்கள் படம் பார்த்தா தியேட்டர்ல போய் படம் பார்த்தா அங்க ஒரு கடை இருக்குது சுபாஷ் காபி.
0: சுபாஷ் காபி.
3: சுபாஷ் காபி.
0: சுபாஷ் கஃபே.
3: அங்கே எல்லா விதமான ஐஸ்கிரீம் இருக்கு. அங்கே ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டுருக்கணும்.
0: அங்கே உள்ள போய் உட்காந்து சுபாஷ் கஃபேல ஒரு ஐஸ்கிரீம் உள்ள தள்ளுறதுதான்.
3: படம் பார்த்துட்டு
0: அப்படியே ஐஸ்கிரீம் பண்ணலாம். நிறைய ஆக்சுவலி அன்னைக்கு தியேட்டர் அனுபவத்தில் பல பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இதே
3: நல்ல ஏர் கண்டிஷன் எல்லாம் பில்லையுமாங்க அந்த பொக்கைக்கு, ஐஸ்கிரீம் குடிக்க நல்லா இருக்கும்.
0: அருமை அருமை, சூப்பர். கீச்சைன் பயன்படுத்துறீங்களா? இப்ப கரண்டா கையில இருக்கிற கீச்சைன் என்னது?
3: இப்ப நார்மலா தம்பி ஐ லவ் யூ,
0: ஐ லவ் யூண்ணா?
3: ஓ
0: ஐ லவ் யூன்னு மட்டும் இருக்கும் அதுல. எங்க போனாலும் அப்படியே காட்டிடுறது, அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு அப்படியே உட்காந்துறது. என்ன ஒரு ஐடியா, வெக்கத்தை பாரு. ஓகே, பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா?
3: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
4: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 19°C, ஃபீல்ஸ் லைக் 19 தான். அடுத்தது 21 டிகிரிக்கு போகுது. கரெக்டாக 11 மணிக்கு 23 டிகிரி, அப்புறம் 24 அப்படின்னு சொல்லி ஏறிட்டே போகுது. 2 மணிக்கு நீங்கள் ஆஃப்டர்நூன் 25 டிகிரிக்கு போகுது. சூப்பரான ஒரு வெதர், என்ஜாய் பண்ணுங்கள், ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ராஜ், தாரணி கதைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஆல்ரெடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டீங்க போல தாரணி, குரல் அப்படி தான் இருந்தது. ரொம்ப நேரம் காலையில் யார்கிட்டையும் பேசலன்னு நினைக்கிறேன்.
7: நீங்க ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணிருக்கீங்களா? இதுவரைக்கும் மீட் பண்ணல, ஆனா எக்ஸாக்ட்லி சேம் திங் எனக்கும் உங்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லாம் பொருந்துறது.
0: எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? அப்ப நல்லவேளை நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கல. சந்திச்சா என்ன ஆகுறது? உலகம் அழிஞ்சிடும்.
7: உலகம் என்ன ஆகுறது?
0: ஆமா கரெக்ட். நான் சந்திச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கண்டிப்பா இதயன் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு ஆணி அடிப்பீங்க நீங்க ரெண்டு பேரும்.
7: அது கட்டாயம் நடக்கும்.
0: சாராவை விட்டுறாதீங்க, அவங்களும் சேர்த்துக்கோங்க கூட.
7: இல்ல அவன் ஒருக்கா சொன்ன, இங்க இருந்து போறேன்னா தன்னை ஒருக்கா கூப்பிட சொன்ன.
0: ஆமா
7: மேல வனிலா ஐஸ்கிரீம் அந்த ரெண்டு ஸ்கூப்பும் எவ்வளவு வேணுமோ அதை போட்டுட்டா அப்படி வரும்.
0: கொஞ்சமா மேப்பிள் சிரப்பு அப்படி லைட்டா ஊத்தி.
7: நான் மேப்பிள் சிரப் விட்டது இல்ல, இது ஐஸ்கிரீம் போட்டுட்டு தான் சாப்பிடுறேன். ஓமில அப்படி மெல்ட் ஆகி வர அப்படி தான் இருக்கும் அது. அப்ப அதோட இந்த ட்ரம் ஸ்டிக் சாப்பிடக்கே எனக்கு அந்த மேல் போர்ஷன் நான் சாப்பிடுவேன், அந்த நட்ஸ் உள்ளதை சாப்பிட்டுடுவேன். அது ஐஸ்கிரீம் கொஞ்சம் விருப்பம் குறை, அப்ப அதை இவர்கிட்ட கொடுத்துருவாங்க சாப்பிட்டு.
0: சுவையான பகுதிகள் உங்களுக்கு, விருப்பம் இல்லாத கேலரி பகுதிகள் அவருக்கு.
7: அந்த கோனுக்குள்ள இருக்கிற ஐஸ்கிரீம் அது கொஞ்சம் மெல்ட் ஆயினப்புறம் அந்த கோனோட சேர்த்து சாப்பிடணும் அப்படி இருக்கு. அந்த அரி பீஸ் சாப்பிட அந்த கடைசி வரையும் சாப்பிடறது எனக்கு அந்த மாதிரி விருப்பம். மெல்ட் ஆகி அப்படி இருக்கும் அந்த இந்த சாப்பிட அப்படியே வாயால ஒழுகுற மாதிரி வரும்.
0: அது கொஞ்சம் சாகியா வேற இருக்கும், ஆனா அதுதான் டேஸ்ட்.
7: ஆனா அது நல்லா இருக்கும் அது அப்படி சாப்பிடுறீங்க.
0: என்ன வாழ்க்கைய அனுபவிக்கிறது எப்படிங்கிறது தாரணிக்கிட்ட தான் கத்துக்கணும்.
7: இப்ப எல்லாம் கொஞ்சம் விட்டாச்சு. ஆனா அப்பப்போ இப்ப சமர் வரைக்குள்ள சில வேளை அந்த ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் டே இருக்குதானே, அப்படியான டேல சில வேளை சாப்பிடறதான் இல்லையா?
0: கரெக்ட், சீட் டே ஒன்னு இருக்கும், பரவாயில்ல. கேலரி எல்லாம் கண்டுக்காம ஒரு நாள் போயிட்டு பண்ணிட்டு வரலாம். தப்பு இல்ல.
7: வீக்கெண்ட்ல யாரும் போயிட்டு வந்தாங்களா எல்லாரும் சாப்பிடுறீங்க, நான் மட்டும் டயட் சொல்லி கொண்டிருக்கோம். அது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட வயிற்றையே நான்
0: ஏன்பா இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு தெரியற அப்படின்ட்டு நம்மளே கேட்போம்.
7: அப்ப அதிலும் சாப்பிட்டுறது பட்டு கீ செயின் வந்து இப்ப என்னட்ட இல்ல. இப்ப எங்கட போன் தான் எங்க காருக்கு கீ. இப்ப ஆனா வச்சிருந்து இருக்கிற நீ என்ன சொன்னா, நான் இந்தியாவுல போய்க்க 2011 போய்க்குள்ள மாதலிபுரத்துல அந்த சங்குல இந்த பேர் எழுதி தாரணிங்கன்னு சொல்லி எழுதி பேர் தந்தவங்க கீட்டை அந்த கீட்டாக்க எல்லாம் போட்டு தந்தவங்க. அது கனவாலமா அது வச்சிருந்தேன் 2011 இருந்து இந்த கார் வேண்டும் வரையும் அது இருந்தது. இப்ப அங்க இருக்குது, அங்க வீட்டை இருக்குது. ஏன்னா அந்த பேர் எழுதி அதுக்கு சூ கியூட் அந்த வடிவா இருக்கும். அதுல தாரணி என்னவே அந்த நீக்கி வர அந்த காம்பு அப்படி வடிவா எல்லாம் போட்டு நீ தந்தவங்க. அது கனாலம் வச்சிருந்தேன். ஊர்ல வச்சிருந்தாங்க. அது உங்களோட இந்தியாவில இருந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒன்றுக்குள்ள உள்ளுக்கு ரோஸ் இருக்கும். அதை கேப் போட்டு மூடி இருப்பாங்க. அது ஒவ்வொரு கலர்ல உள்ளுக்கு அந்த ரோஸா போய் சின்ன சின்ன பூவா அந்த வடிவா இருக்கும். அது அது கொஞ்சம் ஒரு சீசனா ஒரு ட்ரெண்டா போய் கொண்டு வந்தேன். எல்லாரும் அந்த கீ செயின்
0: வச்சிருந்தவையா கொஞ்சம் கேர்லி கேர்லியா இருக்கிற ஐட்டம்
7: அது அது வச்சிருந்த நாங்க மற்றும்படி இப்ப இப்போதைக்கு கையில இல்ல கீ.
0: வேற எப்ப
7: எனக்கு பாட்டு வந்து மின்சார கனவு படத்துல ஸ்ட்ராபெரி கண்ணே அந்த
0: பாட்டு ஸ்ட்ராபெரிக்காகவே பயங்கரமான உலகத்திலே இருக்கிறதுல சுவையான ஃப்ரூட் தான் போலியை பார்க்கவே எப்படி இருக்கு. அதாவது இந்த ஃப்ளேவர் மட்டும் சாப்பிட்டுருப்போம். நான் ஃப்ரூட்டை சாப்பிட்டது இல்லை, லேட்டர் தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு.
7: சிலது வந்து நல்ல ஸ்வீட்டா வரும், சிலது சவரா இருக்கும். நீங்க சாக்லேட்டை மெல்ட் ஆக்கி போட்டு அது அதுக்குள்ள டிப் பண்ணி போட்டு கொஞ்சம் வச்சு போட்டு சாப்பிட அப்படி அந்த மாதிரி.
0: ரைட், சூப்பர். இன்னும் அரை மணி நேரம் உங்ககிட்ட பேசினா கன்ஃபார்மா டயபெட்டிஸ் தான்.
7: அடுத்தவங்க வர்றது அடுத்தவங்க வர்றத வந்து எங்களை திட்டி தீப்பாங்க.
0: ஓகே, நோ ப்ராப்ளம். நன்றி தாரணி.
7: நன்றி.
0: சுவாரஸ்யமான டாபிக் பேச ஆரம்பிச்சாலே கதை கதையா வந்துருதுல. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். எனக்கு எனக்கு எப்படிலாம் வந்து இது இந்த காண்ட கொட்டுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றீங்களோ. நீங்க வந்து 22 நிமிஷத்துக்கு எப்படி சொல்றீங்களே, எங்களுடைய எங்க லிஸ்ட்ல வந்து 48 நிமிடம் 51 நிமிடம்லாம் வந்து வெயிட் பண்ண தலைங்கள்லாம் இருக்குது. பாத்துக்கங்க. அப்பண்ணா இதெல்லாம் பெருமைக்கு சொல்லலை, இருந்தாலும் சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, அதுக்காக
7: சொல்றேன்.
0: வாங்க உங்களுடைய லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம்னு கேப்போம்.
7: எனக்கு சத்யாக சொன்னவா, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான
0: டைப்.
7: சொன்னா ஒரு ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்து அப்படியே கிளாஸ்ல அப்படியே சுத்தி லைன் போட்டு டிசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்.
0: ஆஹா, ஓகே.
7: ஜெல்லி கொஞ்சம், பிறகு மேங்கோ கொஞ்சம், பிறகு பப்பாயா கொஞ்சம், பிறகு வாழைப்பழம் கொஞ்சம்,
0: அட்டேங்கப்பா
7: திருப்பி கொஞ்சம் ஜெலி, திருப்பி கொஞ்சம் கசகசா, பிறகு மேல பிரெஞ்ச் வெனிலா ஐஸ்கிரீமும் மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டு டாப்பில் கொஞ்சம் நட்ஸ்.
0: ஓகே, கன்ஃபார்ம் அட்மிட்டட் தான் அடுத்த நாள். பயங்கரமா இருக்கு இது. இது என்ன ஃப்ரூட் சாலடா, ஃபலூடாவா, என்ன என்ன கேட்டகரியில வருது இது?
1: ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அன்னு
0: சொல்றது. ஸ்பெஷல் ஐஸ்கிரீமா? எழில் ஸ்பெஷல் அது.
1: இல்ல இது இப்படி ஆல்ரெடி இருக்கு, தான நாங்க கொஞ்சம் மிக்ஸா ஆட் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அந்த ஏஸ்னாவில ஐஸ்கிரீம் இடையில போட்டு ஸ்பெஷல் சொன்னாலும் உணம் தருவீங்க.
0: ஓ, பேரே ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தான் அங்க.
1: அதுல அந்த ஐஸ்கிரீம் பிஸ்கெட் மோண்ட் அப்படியே மேல டாப்ல வச்சிட்டு
0: ஆஹா
1: சாப்பிட்டு நல்லா இருக்கும்.
0: வாழ்ந்துருக்கீங்க இத்தனை. இதுதானே, இது இல்ல, இதை விட வேற என்ன தேவை இல்ல?
1: ஆனா நீங்க ஐஸ்கிரீம் டாபிக் என்ன கேட்ட மாதிரி பண்ணுங்க. நான் நேத்து ஐஸ்கிரீம் செய்து நான் வீட்ல இருந்தே குடுக்கிறதுக்கு அந்த கிஃப்ட்டுக்கு.
0: இன்னைக்கு கிட்ஸ் குடுக்கிறதுக்கா வீட்லயே ஐஸ்கிரீம் செஞ்சீங்களா? என்ன ஐஸ்கிரீம் செஞ்சீங்க வீட்லயே?
1: நீங்க வேர்க்கடலை இருக்கு தானே?
0: வேர்க்கடலை? ஆமா.
1: அதையும் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் மல்லிகை இதுக்கு ஊற வச்சுட்டு அதை கிரைண்ட் பண்ணி கிரேவி ஆக்கிட்டு
0: ஆஹா
1: ஒரு லிட்டர் பால் எடுத்து நல்லா திக்கா காய்ச்சிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் குங்குமம் பூவும் போட்டு கலரு காண்டி, இல்லாட்டி நீங்க கலர் ஃபுட் கலரும் விடலாம், ஆரஞ்சு எல்லோ சம்திங்.
0: ஓகே,
1: அதாவது இந்த அடிச்சு வச்ச இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி காய்ச்சி கொண்டு கொஞ்சம் பவுடர் பவுடர் மில் அதையும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவரும் ஊற்றி நல்லா காய்ச்சி ஆறின உடனே கிரைண்டர்ல திருப்பி அடிக்கும் நல்லா
0: என்ன பல டேலண்ட ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அருமை.
1: வீட்டுல
0: ஐஸ்கிரீம் செய்யறது கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஆஃப் கோர்ஸ். என்னோட அப்பப்ப செய்வாங்க, முன்ன செஞ்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் செய்யறது இல்ல. பட் ஆனா நீங்க சொல்ல சொல்ல கேட்க ஆசையா இருக்கு. செய்யலாமா? நீங்க ஒரு நாள் செஞ்சு ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து பார்சல் வாங்கிக்கிறேன்.
1: கண்டிப்பா.
0: சரியா? ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் வெளியில? அப்புறம் கீச்சேன் பத்தி
1: இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கலன்னா ஜஸ்ட் யோகர்ட் எடுத்து கிளாஸ்ல போட்டுட்டு ரெண்டு ஓரியோ குக்கி அதுக்குள்ள புதைச்சிட்டு மேலால ஒரு கொக்கோ ஃபிளேவரை அப்படியே ஊட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அது நல்லா தான் இருக்கு.
0: யோகர்ட் ஐஸ்கிரீம் கரெக்ட், அதுவும் இப்போ ட்ரெண்டிங் தான். என்னென்ன ஐடியா கொடுக்குறீங்க, சூப்பர், திறமைசாலி தான். போங்க, பாடல் என்ன கேட்கலாம் எழில் உங்களுக்காக?
1: என்ன
0: படம்? ரோஜா கூட்டம். ரைட்டா, ஓகே. இப்ப சொல்லுங்க கிச்சன்.
1: கிச்சன்ல எங்க சின்ன கிளாஸ் ஸ்கூல்ல போட்டோ எடுத்து போட்டோ எடுக்கிறவே. அப்ப அதுல ஆப்ஷனல் இருக்கு, நாங்க சூஸ் பண்ணலாம் இப்படி எங்களுக்கு போட்டோ வேணும்.
0: ஓ, இன்ட்ரஸ்டிங். அதுதான் வச்சிருக்கீங்க இப்ப வரைக்கும்? எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க அந்த கிச்சனை?
1: சூப்பர்,
0: சிறப்பு. அப்ப எல்லாத்துக்கும் பக்காவா ஒரு கண்டென்ட் பிரீஃபா கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. எழில்,
1: என்ன விஷயம் சொல்லுவாங்க?
0: என்னது
1: இல்ல, தாத்தா அந்த சிஎம்ஆர்ல வளைக்கிறது ஒரு ஃபேமிலி தானே இல்லையா நாங்கள் எல்லாரும்?
0: ஆமா.
1: இல்ல, தாத்தா மார் வந்து தங்களோட தங்கச்சி அவ்வளவு ஒரு மணக்கம் சொல்லிட்டு போமன்னு சொல்லி மாலையில வந்து சொல்லுவினா உங்க தங்கச்சி மதிக்கிற மலைக்கு நாங்க பேரப்பிள்ளைக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா வெளியில.
0: Emotional damage. Okay, right. இதை சொல்லதா வெயிட் பண்ணிருந்திருக்கீங்க? ஒரு காலத்து உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும், உங்களையும் இதே மாதிரி பேசுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எழில். அது சரியா? பேரம் பேத்தி பார்த்தாச்சு இன்னமும் நாங்க உங்களுக்கு தங்கச்சியா ஹலோ அங்கிள் அப்படின்றீங்களா?
8: மூன்று பேரை குறைப்பட்டு சொல்லுவேன் நம்ம அந்த மூன்று தங்கச்சி மாதிரிலாம் சொல்லுவீங்க, நாங்களே மதத்துல வர மாட்டோம்.
0: அது சரி, உங்களுக்கு இவங்க தங்கச்சியா அப்படின்ற சித்தப்பா என்ன சித்தப்பா அப்படின்னு. ஓகே புரிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து பாவம், என்ன அவரையே டேமேஜ் பண்ண எப்படி, நான் எல்லாம் அவரு கட்சி தான் தெரியல. ஓகே நன்றி செல்வி. எல்லாம் சாரி, நன்றி எழில். எல்லாம் ஜாக், எல்லாம் ஜாலிக்கு தானே, எல்லாம் ஜோக்கு
8: தான்.
0: எஸ் எஸ் நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA கிரெடிட்.
11: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
10: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
11: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
10: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
11: 416-271-5992.
10: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
12: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
13: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் சரியாக 10:10. நான் இதுதான் பிறந்த டைம் தெரியுமா உங்களுக்கு, 10:10:10 எல்லாம் 10. இந்த மாதிரி வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் அமையும், அவங்களாம் சூப்பராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஓகே நல்லா தான் இருக்கேன், கவலை இல்லை. 27ஆம் தேதி ஆயிடுச்சு, மாதமே முடிய போகுது, இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து இந்த வெதர் மாறலை, என்னப்பா இது, எப்போ பார்த்தாலும் குளிராகவே இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பு எல்லாருக்குமே, சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி வர்ண சரி இயற்கையை வந்து நமக்கு ஒரு நல்ல வெதரை கொடுத்துருக்கு. இந்த வெதரை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். எப்படி என்ஜாய் பண்ணலாம்? ஒன்று, சில பேர் வந்து ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டே பால்கனியில் உட்காந்து இல்லை அந்த வெளியில் சேர் போட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்களே. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் பீரியர்கள் வந்து எப்பயுமே எதுவானாலும் சரி, அது குளிரோ மழையோ வெயிலோ ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஆட்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நானுமே அந்த கிட்கேட் தான் இப்போ மிகப்பெரிய ஃபேன். அந்த கிட்கேட் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு காஸ்கோல வைக்கிறது அந்த டப்பா, அது வந்து அப்பப்போ சேலில் வேறு போடுவாங்க, அது வந்து வாங்கிட்டு வந்தால் எங்கள் ஃபேமிலியில் அத்தனை பேருமே ஒரு நாளைக்கு ரெண்டுன்னு சொல்லி பிரித்து திடீர்னு நான் வச்சுட்டு போனோன்னே நான் வந்து அப்பப்போ திடீர்னு வந்து ஹெல்த் கான்சியஸ் ஆயிடுவேன், நல்ல பையன் ஆயிடுவேன், ஓவராக திடீர்னு டாக்டர் பேல் மாதிரி பேசுவேன், அடுத்த நாளே வந்து ஸ்பிட் பர்சனாலிட்டி மாதிரி 5 கொலையும் பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரி ஐஸ்கிரீமை தேடி ஓடுவேன். அப்படி இருக்கிற மூட் ஸ்விங் இருக்கிற ஆள் தான் நான். திடீர்னு போயிட்டு வேணாம் ஐயோ அதெல்லாம் யார் சாப்பிடுவோம், நீங்களே சாப்பிடுங்க, எனக்கெல்லாம் பிடிக்காது, நல்லதே கிடையாது தெரியுமா அப்படிலாம் வந்து டீட்டெயிலாக பேசுவேன். கூச்சமே இல்லாமல் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே திருட்டுத்தனமாக போய் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ற வர்க்கத்தை சேர்ந்தவன் தான் நான். ஆனால் போய் பார்க்கும்போது எனக்கே வந்து ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், அண்ட் அப்பால் இருக்கிற எல்லாமே காலியாகிருக்கும். அப்போ தான் தெரியும், போய் கேட்கவும் முடியாது என்ன யார் தீத்தா அப்படின்னு, நீ தான்டா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்பி வந்து கேள்வி கேட்பேன். இருப்பாங்க. அதனால் அவமானத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திட்டு வந்து தூங்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்குது எனக்குமே. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்கிரீம் பிரியர் அப்படின்னா ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள். நாஸ்டால்ஜிக்கான மெமரி என்னென்னா, எப்பயுமே கையில் ஒரு கீச்சன் இருக்கும். இப்போல்லாம் வந்து பிஎம்டபிள்யூ வாங்கினா அவனே ஒரு கீச்சன் கொடுத்துட்றலாம், மெர்சிடிஸ்க்கு அவனே ஒரு கீச்சன் கொடுத்துடலாம், டெஸ்ட்லாம் வாங்கினா கீச்சனே தேவையில்லை, கீ எதுக்குப்பா, வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி வேறு வளர்ந்துட்டுருக்கு. ஆனாலும் கீச்சன் அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கையிலேயே வச்சு சுற்றின காலம்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்த கீ செயினை பற்றியும் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். அருணன் ரைட்?
14: அருணன், அருணன் யார்?
0: சிறப்பாக இருக்கு அருணன்,
14: நல்ல விதை தானே. எழுத டைட்டில் நல்லா, ஆனால் என்னக்கோ என்ன பண்ணா, நான் வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 6 வருஷம் ஆகுது.
0: 6 வருஷமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லையா?
14: பால
0: சுண்ட வச்சு காச்சி,
14: இன்னொரு பேக்ல ஜிப்ஜாக்ல வச்சு, அதுக்கு மேல ஐஸ போட்டு அதுல உப்ப கொட்டிட்டு ஷேக் பண்ண அப்படி வந்துடும். கொஞ்சம் தெரியாத என்னது குடுக்கணும் கூடாது, கொஞ்சம் முந்தி நாங்க அப்படி சாப்பிட்டதாலதான் நிறைய எங்களுக்கு இப்படி ஹெல்த் இருக்கோம், அந்த ஜோசிக்க வேண்டிய நிலைமையும் வருது. டென்ஷன் இல்லாம இருக்கும், தெரியாது. அப்ப முந்தைய வீடியோஸ் எல்லாம் வார இருந்தாலும் முந்தி அப்படியான அந்த ஒரு இந்த ப்ராசஸ் என்ன, அல்ட்ரா ப்ராசஸ் என்ன, அதுல என்ன, அதெல்லாம் தெரியாது. இப்ப தெரியும் போது என்னது கதை பிள்ளைகளை கொடுப்பானே எல்லாத்துக்கு கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம். மற்றபடி கீ செயின் தங்கச்சி நான் வந்தது. ஓ, அவ வந்து கீச்சேன் கிரேஸி, அவ வந்து கலெக்டர்.
0: இந்த ஹேண்ட்பேக்ல, ஷோல்டர் பேக்ல எல்லாத்திலயும் இப்படி கொச்ச கொச்சன் தொங்க விட்டுருப்பாங்களே டீ நகர் மாதிரி.
14: ஆனா அது மட்டும் இல்ல, வச்சிருக்கா பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு கலெக்டர்லயே வச்சிருக்கா. இதுன்னு கேட்டா அவ வேற இல்ல, வேற நாடுகளுக்கு போகும்போதும் அவ வந்து அந்த சௌவினியம் பெரிய வச்சு சேர்த்து வச்சிருப்பாரு.
0: ஓகே, ஓ சௌவினியர் கலெக்ஷன் மாதிரியே.
14: அப்ப ஒவ்வொரு நாடு ஒன்றையில இருக்கிறதுல இந்த எங்க ரிலேட்டிவ்ஸ் இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது அண்ணா அவங்க சொல்லுங்க எனக்கு கீ செயின் ஒண்ணு கொண்டு வர சொல்லுவாங்க, அவங்களும் கொண்டு வருவாங்க. எல்லா நாட்டுலயுமே வச்சிருக்காங்க. நான் வச்சிருக்க கீ செயின் வந்து 19 வருஷம் நான் ஒரு கீ செயின்
0: வச்சிருக்கேன்.
14: அது வந்து என் ஹைஸ்கோ கீ செயின். நான் இங்க கிராஜுவேட் பண்ணும்போது எனக்கு அந்த கீ செயின் கொடுத்தவங்க ஹைஸ்கூல் கிராஜுவேட் டைம்ல. அப்ப அந்த கீ செயின் வச்சிருக்கேன். அந்த பிளஸட் மதர் டெரேசா ஸ்கார்போரோல இருக்க அந்த ஸ்கூல், ஓகே, அந்த கீ செயின் வச்சிருக்கேன் 19 வருஷமா.
0: உங்களுடைய கிராஜுவேஷன் கீ செயின் இன்னமும் வச்சிருக்கீங்க? அப்படி
14: இன்னும் வச்சிருக்கேன் ஹைஸ்கூல், யா ஹைஸ்கூல் கீ செயின். அது இப்ப அந்த ஸ்கூல் பேர் மாத்திட்டாங்க, முந்தி பிளஸட் மதர் டெரேசா இருந்தது, இப்ப வந்து செயின்ட் மதர் டெரேசா ஆயிட்டு.
0: ஓகே,
14: அப்ப நான் பேர் மாத்திட்டாங்க. நான் அந்த கீ செயின் அப்படியே அந்த பிஎம்சி என்ன இருக்கு.
0: ஓகே,
14: அது அந்த கீ செயின் வச்சிருக்கேன். அது என்னோட இருக்கு எம்டிஎம், என்னோட அது அது இருந்ததா ஒரு சந்தோஷமா இருக்கும். அதிரான மேபி
0: வெரி இன்ட்ரஸ்டிங். அது ஒரு எமோஷன் தான் இல்லையா அப்பப்ப பாக்கும்போது.
14: எஸ் என்ன, அந்த டைம் வந்து எனக்கு வந்து கனடா வந்து நான் கிரேட் 9ல சேர்ந்தேன். நான் கிரேட் 9ல தான் நான் சேர்ந்தேன். நான் கிரேட் 9 அந்த இந்த 4 வருஷம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் புது ஏரியா அந்த அந்த அந்த இதே மறவே மறக்கவே மறக்காது. போய் அந்த ஒரு அது ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்ட்ரி. அந்த 4 இயர்ஸ் லைக் 9 to 12.
0: உங்களுடைய லைஃபோட அந்த சாப்டர் வந்து
14: அது ஒரு அது ஃபன். அதுக்கு பிறகு என்ன கொஞ்சம் என்ன ரெஸ்பான்சிபிளான மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியா சொல்லுவாங்க. படிக்கணும், காலேஜ் போகணும், எங்கால தெரியாத நம்மட தமிழ் பண்பாட்டை கேட்ட மாதிரி வேலை அது இதுன்னு குடும்பங்களை பார்க்க அது எல்லாமே போகு. அந்த 4 வருஷம் மட்டும் இந்த ஃப்ரீ பேர்ட் மாதிரி அப்பதான் அந்த என்ஜாய் பண்ணதான் அந்த இது அது மறக்கவே மறக்காது.
0: பியூட்டிஃபுல், பெஸ்ட் ஆஃப் தி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, சிறப்பு. என்ன பாட்டு கேட்கலாம் அருணன் உங்களுக்காக?
14: கந்தலா கைசை படத்துல இருந்து
0: உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி இல்ல அது எப்பயுமே அந்த பாட்டு. ஓகே,
14: அந்த அந்த படத்துல இருந்தா ஒரு பாடம், அந்த பாடல இருக்க எல்லா பாடம் எனக்கு பிடிக்கும். ஐயர் ரொமான்ஸ், ஓ மை காட், அந்த அந்த அவரும் அதுல ஒரு நிறைய படங்கள்ல அவர் இசையமைச்சிருந்தாலும் அந்த படங்கள் வந்து எனக்கு அரணும் ஸ்பெஷல்.
0: ஓகே சூப்பர், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு எனக்கு தெரியும், அதே போட்டுறேன்.
14: ஓகே ஓகேண்ணா,
0: நன்றி அருணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
15: வணக்கம்
0: மதி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
15: நான் நல்லா இருக்கேன்.
0: எஸ் உங்களுடைய நீங்களும் வந்து டயட் கான்சியஸா இல்ல ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவீங்களா?
15: இல்ல இருக்கிறதுல சாப்பிடுவேன், நடுவில் சாப்பிடறதுல
0: தான். அப்பப்பதான் கரெக்ட்.
15: அப்பப்பா சாப்பிடுவேன், எனக்கு நட்ஸ் போட்டு சாப்பிடறோம் ரொம்ப பிடிக்கும்.
0: நட்ஸ் போடலாம், நட்ஸ் இல்லனா ஐஸ்கிரீமே வேஸ்ட்.
15: வேஸ்ட் யா, கரெக்ட். சாப்பிட மாட்டேன், எனக்கு நட்ஸ் மட்டும் சீச்சைன பத்தி இப்பவும் கீப் இட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கியூபா போயிருக்குல, அந்த அந்த சங்கிலி எல்லாம் கக்குயர் மடிச்சு கொண்டு அந்த பிள்ளைண்ட மகளே இந்த அவற்றையும் சொல்லி அது ரொம்ப நாள், அது ரொம்ப நாளா வச்சிருக்கேன், இப்பவும் வச்சிருக்கிறேன்.
0: ஓ, அதுல என்ன என்ன இருக்கும் அதுல? கியூபா போனப்ப அதுல
15: சின்ன வயசுல இந்த தாத்தா பாட்டி இந்த ஊருக்கு போயிருக்கல, அங்க வந்து இந்த அந்த சைக்கிள்ல கொண்டு வருவாங்க, அவங்க என்ன இரும்பு திங்கிங் அந்த பக்கெட் இந்த மேல் காலர் அந்த இரும்புல வரும் அதெல்லாம் குடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் குடுப்பாங்கள அவங்க.
0: சின்ன
15: வயசுக்கு அங்க அம்மா தாத்தாட்ட போய் நிக்கிறது, அந்த ஊர் சைட்ல அவங்க வருவாங்க அந்த இரும்பு திங்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, அதுக்கு ஐஸ்கிரீம் குடுப்பீங்க மாதிரி.
0: பெரிச்சம்பளம் பெரிச்சம்பளம் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ்கிரீம் வந்து இது வரைக்கும் புதுசா இருக்குங்க, இது வரைக்கும் கேட்டதே இல்ல. எப்படி எப்படி? ஓ, ஐஸ்கிரீம் போட்டு அதுல ஒரு ஃப்ரூட் வச்சு கொடுப்பாங்களா? என்ன இரும்பு சாமா உங்களுக்கு குடுப்பீங்க போய்?
15: அந்த அந்த பக்கெட் இருக்குல்ல, அந்த இரும்புல பக்க அந்த தண்ணி,
0: ஓ வாளி அலுமினியம் பக்கெட் அதெல்லாம், ஓ அப்ப அதுதான் என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக மதி? போட்டுருவோம், சிறப்பு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. நன்றி, ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி ஸ்வீட்டா வந்து பேசினதுக்காகவும் நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
16: வணக்கம், சத்யா.
0: எஸ் சத்யா சொல்லுங்க.
16: எனக்கு
0: உங்களோட ஜோடி பொருத்தம் அதே
16: மாதிரி அவ சொன்ன அந்த கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அதபடியே உருகி உருகி உருகி கீழ் பக்கத்துல வந்து சொகியா வரும்
0: என்ன,
16: அது அப்படியே குனிஞ்சு கடிச்சு அதை சாப்பிட அம்மா சொர்க்கத்துக்கு போ
0: என்னத்துக்கு அப்ப ஆணி அடிக்கிறது உறுதி. பாவம் என் செல்லக்குட்டி.
16: ஆமா அதுக்கு தலையில தலை முடியும் இருக்காது, ஆனா இது அடிக்க ஈஸியா இருக்கு.
0: அவங்களை நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறீங்களே,
16: அப்படி ஒரு கற்பனையில அப்படி ஒரு உருவகம். ஆனா அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஜங்கு நல்ல வெள்ள
0: எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன்.
16: ஆனா நான் அதுக்கு அப்படி அவற்ற இதுக்கும் மயசுக்கும் உருவப்படுத்தி வச்சுக்கிறேன் தலையில மயிருக்காரு.
0: ஐயோ ஒரு மனசுல நீங்க ஏன் இப்படி நோக்கடிக்கிறீங்க? இது வந்து வன்மையை நான் கண்டிக்கிறேன், இது வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன், அதுவும் என்னுடைய தலை தோனிய நீங்க எப்படி இப்படிலாம் பேசலாம்? அவர் மனசில் நினைப்பாரு, டேய் நீ தாண்டா உலக மகா நடிகன், என்ன இவனே

0: சொல்லுவானா அப்புறம் இவனே இல்ல அப்படின்னுவானான்ற மாதிரி அவரு
1: இவரே சேர்த்து போட்டு கொடுத்துட்டு சேர்த்து கலைக்கிறாரு.
0: இதை சொல்லவா நீங்க திருப்பி கால் பண்ணீங்க. What a sincerity. Super. Okay.
1: நன்றி நன்றி எல்லாமே.
0: நடுவில் எழில் வேற வந்து அவருக்கு என்ன வயசாவது தங்கச்சி தங்கச்சின்றாரு.
1: அவர் சொல்லும் போது எனக்கு மறந்துட்டேன் பாத்தீங்களா, எங்களை வந்து தங்கச்சி தங்கச்சி என்பவர், அவருக்கு பேரப்பிள்ளை இந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன கல்யாணம் கட்டி கொடுக்கல, அவர் பேரப்பிள்ளை கண்டிட்டு எங்களை தங்கச்சி தங்கச்சி என்ற நான் இனி அங்குல இருந்து தான் கூப்பிட போறேன்.
0: பெரியப்பா பெரியப்பா இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கவலை?
1: ஆமா பெரியப்பா.
0: நன்றி நன்றி சத்யா.
1: நன்றி நன்றி வணக்கம்
0: வணக்கம். வாட் அ கோயின்சிடென்ஸ். எஸ் அந்த கேங்ல அடுத்த நபரும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஹலோ
2: ஹலோ ஹலோ
0: ஹலோ சாரா, எங்க நீங்க மிஸ் ஆயிருவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பாத்தீங்களா கரெக்டா டைமிங்க்கு வந்துட்டீங்க.
2: சும்மா போய் சொல்றீங்க.
0: காலையில நீங்க கேட்டு பாருங்க மத்தவங்கள எத்தனை தடவை உங்க பேரை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சாரா அப்படின்னு செவரு ஃபுல்லா இங்க ஸ்டுடியோல சாரா சாரான்னு வேற பேர் எழுதி வச்சிருக்கேன்.
2: நிகழ்ச்சி
0: தெரியுமா என்னது கையில வச்சிருக்கிறது அப்படிங்கறதும் தலைப்பு. ஆமா
2: ஐஸ்கிரீம் வந்து எனக்கு இப்ப நல்ல ஏதாவது சமைச்சு அந்த ஆவலோட சாப்பிடுவோம் தானே, அந்த ஒரு பசி அது இது சாப்பிட்டு நல்ல வயிறு நிறைஞ்சி திருப்தியான உடனே எனக்கு கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம் வேணும்.
0: அப்படி நல்ல ஒரு மீல் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம் தேவை. சரி
2: ஆமா ஆமா. அப்ப அது என்ன சாப்பாடு, பிரியாணின்றாலும் பாரு ரசம் சோறுன்றாலும் சரி, அந்த விரும்பி பசியில இருந்து சாப்பிட்டு நல்ல திருப்தியான உடனே அது சாப்பிடணும் கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம். ரொம்ப பிடிச்சது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சும்மா ஐஸ்கிரீம்ல. அடுத்தது அந்த இது என்று சொன்னா அந்த இது பேப்பர்ல சுத்தி வரும் இந்த சாக்லேட் கோட்டட் உள்ளுக்கு வேணிலா, அது அது அந்த பேப்பரை
0: பிடிச்சு
2: அது ஐயோ அந்த தியேட்டர்ல எல்லாம் வந்து ஸ்ரீலங்கா அங்க எல்லாம் தியேட்டர்ல அதுதான் விற்பாங்க. மேலே எல்லாம் கொட்டுங்க உடுப்பெல்லாம் நாசமாங்க, ஆனா அந்த ஆசையா சாப்பிடுவோம். அது கோன்ல அந்த நினைச்சு போட்டு அந்த கோனை கடிச்சு கடிச்சு கீழே விழும் அதை வளைச்சி வளைச்சு சாப்பிட்டு.
0: வெரி குட். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கீங்க.
2: யாரு அவங்களும் அப்படியா?
0: அவங்களும் அதே ஏறக்குறைய இதே கண்டென்ட் தான் சொன்னாங்க. அந்த கோனை ஊறினாலும் அந்த கோனை வந்து அப்படியே அது ஊற ஊற அப்படியே அதை சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இருக்கு இருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதான். கரெக்டு.
2: அது கீச்சேன்னு சொன்னா நாங்க வந்த புதுசுல சிஎன் டவர் அந்த அக்வாரியம் ஏதாவது ஒன்றுல ஃபேமிலி போட்டோ எடுத்து கீச்சன்ல போட்டு எடுத்தோம் நாங்க. அது அதை வச்சிருக்கேன் ரொம்ப. போற போற இடங்கள்ல புதிய கண்ட்ரியா புதிய சிட்டில எல்லாம் கீச்சன் வாங்குற பழக்கம் முதல்ல இருந்தது. பிறகு அதை விட்டுட்டேன். என்னன்னா நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு, அதனால இப்ப கீச்சேனை விட்டுட்டேன். அந்த கீச்சேன் அந்த ஃபேமிலி கீச்சேனை நான் ரொம்ப நேசிச்சு வச்சிருக்கேன்.
0: ஓகே அந்த ஃபேமிலி கீச்சேன் ரொம்ப வருஷமா நீங்க கையில வச்சிருக்கிறது. நன்றி சாரா, நன்றி ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் தயவு செய்து காத்திருங்கள். 2 மினிட்ஸ்.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த கீச்சைனில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இது. இது எப்படி கடவுள் வந்து சைன் காட்டுறாரு, இல்லை வந்து நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் தானா இது அப்படின்ற மாதிரி எனக்கு. இதுக்கும் இது வந்து சொல்கிறப்பே எனக்கு இப்போயுமே வந்து அந்த ஆச்சரியம், அந்த கூஸ் பம்ஸ் வரும். 7 கிளாஸ் படிக்கும்போது எனக்கு வேறு ஒரு சைக்கிள், புது சைக்கிள் வாங்கினப்போ, அப்போ ஒரு கீச்சன் ரேண்டமாக நம்ம கீச்சன்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். அப்போ இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போக்கெல்லாம் போவோம், கூட்டிகிட்டு போவோம். அங்கே வந்து பெருசாக எதுவும் வாங்குறதில்ல, ஒன்லி வந்து பார்வையில் மட்டுமே பார்க்குறது. வாங்குறது அப்படின்னா அங்கே ஃபேமிலியில் எல்லோரும் போவோம், கடைசியில் எல்லாத்தையும் கடையில் எல்லாத்தையும் ஏறி இறங்கி பார்த்துட்டு வாங்குறது வந்து இந்த அப்பளம் மட்டும்தான். பெருசாக ஒரு அப்பளம் இருக்கும், எக்ஸிபிஷன் அப்பளம்னே சொல்லுவாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறது. ஆனால் இந்த ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு எதாவது கேட்டால் அது வந்து டேடி வந்து லேட்டர் சரி பாப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஏதாவது ஒன்று ரேராக வாங்கி கொடுக்கறது நடக்கும். ஒரு கடையில் வந்து டால்ஃபின் வந்து ஃபுல்லாக உள்ளார லிக்விட் இருக்கும், ப்ளூ கலரில், அது கிளாஸ்லேயே பண்ண டால்ஃபின் மாதிரி இருக்கும், உள்ளார லிக்விட் இருக்கும், டால்ஃபினுக்குள்ளார தண்ணி மாதிரி இருக்கும், அது அப்படியே கீச்சைன் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க. ஆக்சுவலி அதை வாங்கினா தான் போனது அது வந்து, ஆனால் அது 10 ரூபாய் எவ்வளோன்னு சொன்னாங்க. அந்த கீச்சைன் வேண்டாம், வேறு ஏதாவது வாங்கிக்கோ, இது விலை ஜாஸ்தியாக இருக்குது, வேலை ஏதாவது வேறு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னா. டால்ஃபின் வாங்க தான் போனது, அது நல்லா உள்ள கிளிகிளின்னு கலரில் தண்ணி, ப்ளூ கலரில் தண்ணி, அது உள்ள ஜிக்னாலெலாம் போட்டு நல்லா இருந்தது. இது ஐ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு டால்ஃபின் டால்ஃபின் சொல்லிட்டு போய் அதை தான் கேட்டது. ஆனால் அது விலை ஜாஸ்தி, அது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது வாங்க சொல்லி அப்படியே தேடி கடைசியில் வருத்தமாக, சரி இது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நான் வாங்கினேன் தெரியுமா? ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இதுதான், ஒரு மேப்பிள் லீஃப் இருக்கிற ஒரு கீச்சைன் தான் நான் வாங்கினேன். அந்த கீச்சைனை கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வச்சுருந்தேன். அந்த கீச்சைன் 6 இப்பயுமே என் வீட்டில் அங்கே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மேப்பிள் லீஃப் கீச்சைன் ரப்பரில் இருக்கும், ரப்பரில் பண்ண மேப்பிள் லீஃப் கீச்சைன் வந்து நான் வச்சுருந்தேன் ரொம்ப வருஷமாக. எனக்கு பயங்கர ஷாக் என்னென்னா, இப்போ மேப்பிள் லீஃப் எங்கெல்லாம் பார்க்குறோன்னு பார்க்கும்போதெல்லாம் வந்து என்ன, ஒருவேளை இது வந்து என்டையர் லைஃப் இஸ் அ டெஸ்டினியா, ஏற்கனவே நம்ம விதிகள்லாம் எழுதப்பட்டதா, அதுக்கான சயின்ஸ் வந்து அப்பப்போ கடவுள் வந்து காட்டுவாரா, எங்கேயாவது ஒரு குறியீடு வைப்பாங்க தெரியுமா, இது தான் இங்கே பார், இதுதான் உன்னோட குறியீடு, இது எங்கேயோ வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குமான்றதெல்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இது அன்பிலீவபிள் ரைட். நான் வந்து அப்போ எனக்கும் கனடாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் கனடாவுக்கு வரேன்னு கொஞ்சம் கூட வாழ்க்கையில் நினச்சதே இல்லை. ஆனால் அத்தனை வருஷம் நான் வந்து ஒரு மேப்பிள் லீஃப் கீச்சனை வச்சுருந்தேன் அப்படின்றது ஒரு லைஃபுடைய பியூட்டிஃபுல் சர்க்கிள் கனெக்ஷன். ஸோ எல்லோரும் கீச்சனை பற்றி பேசும்போது எனக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குள்ள, அதுதான் இது. இப்போ நேர்கள் என்னெல்லாம் கதை சொல்கிறாங்கன்றதை கேட்போம். அதை முக்கியமாக ஐஸ்கிரீம் அண்டு கீச்சன் ரெண்டை பற்றியும் பேசுவோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் தம்பி, எப்படி நலமா
0: இருக்கீங்க? வணக்கம் டார்லிங், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா உற்சாகமா சந்தோஷமா.
0: இன்னைக்கு சிவலிங்கமே பார்க்கா, பீச்சா, கிராசரியா, எங்க
5: பார்க்கல தாங்க, வேற எங்க இருப்பேன்?
0: அது சரி, பார்க்ல தானே, வேற எங்க? எப்பயுமே ஒரே பார்க் தானா இல்ல வேற வேற பார்க் போவீங்களா?
5: இல்ல ஒரே பார்க் தாங்க, பெரிய பார்க்.
0: உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கதான் வருவாங்க அப்படின்னா? என்ன ஒரு வருத்தம் நீங்க சொல்றப்ப எனக்கு புரியுது அந்த வருத்தம், அந்த ஃபீலிங். கேர்ள் ஃப்ரெண்ட் யூஸ்வலா பார்க்ல போய் உட்கார்றப்ப என்னெல்லாம் நினைவுகள் மனசுல தோணும், நிறைய யோசிப்பீங்களா, நிறைய விஷயங்கள்?
5: பழைய ஞாபகம் எல்லாம் வரத்தாங்க செய்ய, அதுக்கு ஒன்னும் செய்யல.
0: அடிக்கடி வர்ற ஞாபகம் என்ன?
5: அடிக்கடி நாங்க இலங்கையில கோல் பேச்சு போன ஞாபகம்.
0: இலங்கையில
5: கோல் பேசுன்னு ஒண்ணு இருக்குது தானுங்க, கொழும்புல
0: கோல் பிளேஸா?
5: கோல் கோல் பிளேட் ஆ கோல் பிளேட்
0: கோல் பிளேட்டா?
5: ஆமா, அங்க நாங்க
0: தலைப்புக்கு வருவோம். என்ன உங்களுக்கு ரொம்ப விரும்பி நீங்க சாப்பிடுற ஐஸ்கிரீம், எந்த மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிட விரும்பப்படுவீங்க?
5: சாக்லேட் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்.
0: ஆ, சாக்லேட் ஐஸ்கிரீம்.
5: வேற அந்த கையில தூக்கி தூப்பிட்டு இருப்பாங்க.
0: எது?
5: இந்த சின்ன ஐஸ்கிரீம் கையில வச்சு தூப்பாங்க.
0: கையில வச்சு சூப்பர் மாதிரி குச்சி ஐஸா?
5: குச்சி ஐஸ்.
0: ஆ, குச்சி ஐஸா பிடிக்கும் உங்களுக்கு? பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? எப்படி?
5: முருகன் போட்ட படம்,
0: முருகன் படம் போட்ட ஒரு சைக்கிள் கீச்சைன். ஓகே.
5: ஆமா, அது எப்பவுமே
0: வச்சிருப்பேன். ஓகே.
5: இப்ப அதெல்லாம் போயிட்டு, இப்போ சைக்கிள் இல்ல,
0: சைக்கிளும் இல்ல கீச்சைனும் இல்ல.
5: ஆமா,
0: வீட்டு சாவிக்கு ஏதாவது இருக்கும்ல கீச்சைன், வீட்டு சாவிக்கு
5: அங்க இருக்குங்க. எல்லாம் அந்த இது பட்டி போட்டது.
0: பட்டி போட்டதா?
5: நீல பட்டி இருக்கு தானுங்கள.
0: ஓகே, அவ்வளவுதான். அந்த நீல பட்டி இருக்கு.
5: ஐடிங் கார்டுலாம் தொங்க விடுவாங்க.
0: மொட்டமாடியிலிருந்து தானா? ரெண்டு மாசம் இல்லையா ட்ரிப்பு?
5: ஆமாங்க,
0: ரெண்டு மாசம். ஒரு மாசம் ஸ்ரீலங்கா, ஒரு மாசம் இந்தியா.
5: இல்ல, ஸ்ரீலங்காவில 15 நாள் தாங்க இருப்பேன்.
0: 15 நாள் ஸ்ரீலங்கால?
5: ஆமாங்க.
0: அப்ப இந்தியாவும் போறேன்னு சொன்னீங்கல்ல?
5: இந்தியாவில 1.5 மாசம் இருப்பேன்.
0: 1.5 மாசம் இந்தியாவில?
5: ஆமாங்க.
0: ஓ, நிறைய கோயில் தரிசனம் எல்லாம் பிளான் பண்றீங்களா?
5: எல்லா
0: இடத்துக்கும் போவோம். என்னென்னலாம் ஆக்சுவலி இப்போதைக்கு என்னென்னலாம் பிளான்ல இருக்கு? பாண்டிச்சேரியில என்ன பண்ண போறீங்க?
5: சிகரதண்டா
0: போட்டு ஜாலியா இருக்க வேண்டியதா? பாண்டிச்சேரினா வேற
5: என்ன?
0: ஆரோவில் எல்லாம் போவீங்களா?
5: என்னங்க
0: ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்காங்க.
5: சரிங்க,
0: ரொம்ப நல்லா இருக்கும். போனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த இடம். சரியா? ஓகே, நம்ம தனியா வந்து பேசி இந்தியா ட்ரிப்பை பத்தி அதுக்கு அப்புறம் டீடைலா பேசுவோம். ஓகேவா?
5: நன்றி, நான் போன் எடுக்கிறேன்
0: உங்களுக்கு. சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் சிவலிங்கம் ஐயா உங்களுக்காக?
5: பாடல் இன்றைக்கு என்ன பாடல்? நிறைய பாடல்,
0: நிறைய பாடல் இருக்குது. ஒரு புது பாட்டோட ஜோடி சேர்த்துருமா உங்களை? நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி வாய்ப்புக்கு, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ரசிகன் வணக்கம். இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த டெக்னிக், நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் 10:30 மணிக்கு மேல கால் பண்ணா கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுதான் உங்களுடைய ட்ரெண்டிங் டெக்னிக்.
6: ட்ரெண்டிங் டெக்னிக் கொஞ்சம் அலர்ஜி தான், கொஞ்சம் டூ ஹையா இருக்குது.
0: ஆ உங்களுக்குமா, இப்போ எனக்கு சரியாயிருச்சு என்ன பண்ண. நான் உண்மையிலே டாக்டரே போய் பார்த்துட்டேன், ஃபேமிலி டாக்டரை பார்த்து ஒரு ஹெவி டோசேஜ் ஒன்று வாங்கி போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு. வேற இந்த கொஞ்சம் ஹை டோசேஜ் செட்ரிசின் மாதிரி வேற ஏதோ ஒன்னு கொடுத்துருக்காங்க.

0: மெடிசினுடைய பேர் வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன்.
1: பாண்டிச்சேரி போவேன்.
0: அப்படியா? ஓகே.
1: வள்ளுவர், வள்ளுவர் தான் எனக்கு அந்த மாதிரி இருக்கும் போய்வாரது. ஆனா ஒரு காலம் போயிருக்கிறேன்னா, ஒரு நாள் கூட அந்த பாண்டிச்சேரியை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சதே கிடையாது. போறது, போட்டோ எடுக்கிறது, அவன்கிட்ட விட்ட போறது, திரும்ப போட்டோ எடுக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது, பஸ் எடுக்கிறது, வள்ளுவர் எடுக்கிறது, வர்றது, இதேதான் குழப்பா போகுது. ரெண்டு வருஷமா
0: ஓகே. அருமையான இடங்கள் இருக்குது பாக்குறதுக்கு.
1: ஆமா, அதான் இப்ப இருக்கதான் கவலையா இருந்துச்சு. காலம் போறேன்னு ஒரு ரெண்டு மூணு மணித்தான் ரெண்டு பாத்துட்டு நீங்க பாத்துட்டு வந்துக்கலாமே.
0: ஆமா, அங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா சாதனா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது வந்து பயங்கர ஈகோ ஃப்ரெண்ட்லியா, அங்கேயே தங்கி நீங்க அவங்க கூட சமைச்சு அங்கேயே வந்து நீங்க இருக்கலாம். அதுக்கு பெருசா செலவுலாம் கிடையாது. நீங்க வாலண்டியரா போய், நான் வந்து வாலண்டியரா போய் அங்க வந்து ஒரு மாசம் சாதனா ஃபாரஸ்ட்ல வந்து இருந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக செடியெல்லாம் வளர்த்து விவசாயம்லாம் பண்ணி நாங்களே அறுவடை செஞ்சு அதை சமைச்சு சாப்பிட்டு யோகா, மெடிடேஷன், அப்புறம் ஆடல் பாடல், இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் ஜாலியாக இருக்கிற ஒரு ஸ்பாட் அது, சாதனா ஃபாரஸ்ட். இல்லை, நமக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போகிறதுக்கு வேற பிளான்ஸ் இல்லை இருக்கு. நம்ம தீவில் தானே சந்திப்போம்.
1: ஒண்ணுமே
0: வந்து விதி வந்து வர வளைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கதையை நான் ஃபுல் டீடைலா சொல்றேன் ஒரு நாள்.
1: ஓகே. கீச்சைன் வந்து எனக்கு நிறைய வச்சிருந்துக்கிறேன். ஆனா இப்ப உடனே ஞாபகம்
0: வந்துட்டேன்.
1: இப்ப எல்லாம் ஹீலர்ஸ் இதுதானே, கார் எல்லாம் வர்றபடியா அவங்களே அந்த அந்த இதுல லெதர்ல போட்டு தாராங்க. சோ அதை வச்சுக்கிறேன். ஆனா முந்தி கடைசியா வச்சிருந்த வந்து எனக்கு ஞாபகம் என்ன சொன்னா, மகள் அந்த ஸ்கூலுக்கு போக தொடங்க, அந்த ஸ்கூல்ல ஸ்கூல் போட்டோ எடுப்பாங்கல்லே,
0: ஸ்கூல் போட்டோ. ஆமா, அதுதான் நீங்களும் வச்சிருக்கீங்களா?
1: அதுல அவண்ட ஒரு சின்ன போட்டோ எடுத்து அந்த பிளாஸ்டிக்ல ரெண்டு பக்கம் படம் தெரியும் தெரியுமே.
0: ஆமாமா, புரியுதியா?
1: அந்த இதுல வச்சு அவண்ட போட்டோஸ் அதுல போட்டு வச்சிருந்ததா கடைசியா நான் வச்சிருந்தது.
0: ஓகே.
1: மற்றது நான் போற இடம் எல்லாம் அந்த சொவினியரா அந்த கீச்சைன் தான். நம்ம எங்கட எல்லாருமே அது தானே செய்யறது,
0: கரெக்ட். வாங்குறது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் சொவினியர் கீச்சைன் வாங்குறது வழக்கம்.
1: அதுகளும் கொஞ்சம் பாவிச்சிருக்கேன்.
0: நினைக்கிறேன் ஆனால் அப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்பெஷலாக தான் பிடிக்குது உங்களுக்கு. ம், ஓகே ஓகே. பாட்டு ஏதாவது மைண்டில் வச்சுருக்கீங்களா கேட்குறதுக்கு?
1: அது ஊரில் அவங்க சொன்னாங்க அந்த வாளி, அது வாளி நாங்கள் கொடுத்து நாங்களும் வாங்கியிருக்கிறோம்.
0: எது எது? ஓ, வாளி கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்குறதா?
1: அது மாதிரி ஒரு சின்ன போல் அதுக்குள்ள ஐஸ்கிரீம் தரும். அது என்னன்னு சொல்றது, ஏதோ ஒரு பேர் சொல்றேன், எனக்கு மறந்து போச்சு. கனால அமைப்பு இதாண்டி அது நல்லா இருக்கும். அது வந்த ஐஸ்கிரீம்

0: அதுதான் அருண்ல சாக்கர் பால் ஐஸ்கிரீம்.
1: மீண்டும்
0: சந்திப்போம் அடுத்த நேர இணைப்பில். வணக்கம்.
2: வணக்கம்.
0: டார்லிங் என்ன டார்லிங் என்ன எல்லாருக்கு மேலேயும் வந்து உங்க எல்லார் மைண்ட்லயும் நீங்க தான் ஓடுறீங்க.
2: அதான் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நீராட்டு விழாவுக்கு வந்து நீராட்டிய எல்லாருக்கும் நன்றி. நான் வாக்கில சேர்ந்த ஒரே ஒரு பிள்ளை என்ன சொல்லுங்க பாப்பா
0: சொல்லுங்க.
2: அந்த போன் பழுதானாதானே இந்த பழைய போன் போன கிழமை
0: அது சரி பண்ணதான் பிரச்சனை.
2: அப்பயும்
0: வெறி தீரல எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க அப்படின்ட்டு.
2: சித்தப்பா
0: பெரியப்பா புது தலைப்பு எல்லாம் வந்துட்டு இருக்குது.
2: நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல பிள்ளைய எனக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க. மொத்தத்துல நீங்கள ஒரு நம்பியர் மாதிரி
0: சகுனி சகுனி
2: அகுதி கூதி எல்லாமே நீங்கள் தான்.
0: ஓகே
2: சப்போர்ட் சகுனியும் கூலியும் நீங்கள் தான்.
0: இன்னைக்கு மாட்டது நீங்க சாமி தேவையில்ல. சாமி வந்து ஆக்சுவலி எங்க சொன்னாரு இங்க வெளியில போறதா ஐ திங்க் அவர் அங்க பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி கழுவி ஊத்துனா இதெல்லாம் இருக்குது ஜாலியா எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர் வந்து ஏஜ் தான் வந்து ஜாஸ்தி தவிர இதயனுடைய இதயத்துல அவர் வந்து ஆல்வேஸ் யங் ரைட். அவரோட பேசலையும் அவரோட ஆட்டிடியூட்லயும் தெரியுமா ஆல்வேஸ் இஸ் எ யங் காய் கரெக்ட் தான். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்
0: ரமேஷ். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நன்றாக மகிழ்ச்சியாம இருக்கின்றேன். மறக்கத்துக்கு முன்னாடி பாடல் வந்து வானத்தை போல நினைக்கிறேன் காதல் வெண்ணில கையில் வந்து சேருமாங்கிற பாடல்.
0: ஆமா ஓகே
3: இருந்தும் தெரிஞ்சிருக்கும் எப்படி வருது மேட்டர்ன்ட்டு.
0: காதல் வெண்ணில கையில் வந்து சேர்ந்துதான் ஆகணும்
3: சேருமா அப்படிங்கறது விரக்தியில் இருக்காங்க ஒருத்தங்க அது அப்படி இருக்கட்டும். சோ அந்த பாட்டை போடுங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் கேட்டீங்க ஐஸ்கிரீம் முதல்ல கீச்சைன் போயிடும். கீச்சைன் வந்து என்கிட்ட எல்லா வகையான கீச்சைன் இருக்கு. ஹார்ட்ல அம்பு போடுற மாதிரியும் பாட்டிலோடையும் பாட்டில் ஓபன் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி கீச்சைன் எனக்கு முடிஞ்ச என் கீச்சைன் சின்ன பேனா இருக்கும் அது வச்சிருக்கேன். அதுல சின்ன லைட் ஒன்று இருக்கும். சோ அந்த மாதிரி தான் எனக்கு பென்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா லைட்டும் பிடிக்கும். சோ சின்ன மினி லைட் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கிச்சன்ல இருக்கு. இன்னும் பழசெல்லாம் இன்னும் இருக்கு வச்சிருக்கேன் இன்னும் வச்சிருக்கேன். இப்போ பல வகையான கிச்சன் இருக்கு. சோ அதெல்லாம் இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் மேடம் ஸ்கூல்ல வந்து இன்டர்வல் விடுவாங்க. இன்டர்வல் கூட வந்து ஓடி வந்தோம்னா புளிய மரத்தடியில குச்சி ஐசும்பா வேப்ப மரத்தடியில பால் ஐசும்பா இழுப்ப மரத்தடியில சேமி ஐசும்பா அந்த பக்கம் இந்த கருவேப்பிலை மரத்தடியில ஜவ்வரிசி ஐசும்பாங்க. இந்த அதெல்லாம்
0: வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஐட்டமா ஆயிப்போச்சோன்னு பயந்துட்டேன்.
3: கிராமத்துல என்ன இருக்கு சாப்பிட்டேன். இந்த எல்லாத்திலயும் பிடிச்சது வந்து வந்து இந்த பாலைசம். அந்த பாலைச வந்து ஒரு 3-4 inches தான் இருக்கும். கரெக்டா சாப்பிட்டோம்னா அந்த வெயில்ல சாப்பிடும் அப்படியே உருகி அப்படியே வரும். ஏன்னா அந்த ஹைஸ்கூல்ல படிக்கும் போதுல எல்லாம் பால் முகங்களா இருக்கும். அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் பால் பால் ஒடிஞ்ச முகமா இருக்கும். அதோட இந்த பாலைச சாப்பிட்டா எல்லாம் ஒரு தேனாமரம் அப்படியே நேரில் வந்து லிட்டர் லிட்டரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் இப்ப இங்க அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து ஆனா ஒண்ணு குச்சி ஐஸுக்கு அப்ப சொல்லுவாங்க ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அந்த தத்துவம் இப்ப இங்க யூஸ் ஆகுது எனக்கு. எப்படின்னா குச்சி ஐஸ் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ன பண்ணுங்கன்னா அடுத்த நாள்ல சில பேர் சளி வந்து அப்படியே குணையும் குணையும் அப்படியே நனிஞ்சு குடிஞ்சு போயிருவாங்க. பெரியவங்க திட்டுவாங்க பாரு ஐஸ்கிரீம் தான் திங்கன்னு சொன்ன பாரு குச்சி ஐஸ் தின்ன அந்த குச்சி பாருன்னு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாரு ஸ்டெடியா இருக்கு பாரு நீ அதை தின்னுட்டு நீ இந்த மாதிரி கோணல் கோணல் நாணல் மாதிரி வளைஞ்சு போறியா ஏன்டா அதுபா நிக்கணும்டா இதோட சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன பண்ணுங்க நான் மிருதங்கம் வாசிக்கிறேன் இல்லையா மிருதங்கம் வாசிக்கும் போது அந்த ஆள்காட்டி விரல வாசிக்கிற நடுவிரல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் பேரலா இருக்கணும். அந்த விரல் ஸ்ட்ரைட்டா நிக்கும் அந்த விரல் ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. சோ இந்த சில பேர் மிருதங்க வாசிக்கிறவங்களுக்கு இந்த விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த நோட் சவுண்ட் நல்லா வரும். அதுக்கு வந்து விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது இது ஒரு ஐடியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ் வந்து நிறைய ஸ்ட்ராபெரி மேங்கோ அது இது சாக்லேட் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து வெண்ணிலா ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆமா வெண்ணிலா ஃபிளேவர்ல நான் மேப்பிள் சிரப்பு ஊத்தி நட்ஸ் இந்த வால்நட்டு ஆமா ஆல்மண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு ஒன்று கேன்பரி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு ரைஸ்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒயிட் சாப்பிட கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் மேப்பிள் சிரப்பு ஊத்தி அப்படி நல்லா அருமையா இருக்கும். ஒருத்தனுக்கு என்ன போச்சுன்னா ஆபீஸ்ல வந்து வேலை செஞ்சான் அவனுக்கு வந்து நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் இருந்து ஆபீஸ்ல நிறைய பேர் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவன் ஆபீஸ்ல பீஸா பீஸா விடுவான் ஏன்டா கல்யாணம் பரவாயில்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அங்க எங்க போதும் ஜாலியா இருக்கும்டா அப்பதான் நம்ம கெத்தா இருக்க முடியும் அப்படின்னா சொன்ன பத்தி எல்லாரும் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு வந்து வெண்ணிலா ஐஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த வெண்ணிலா ஐஸ வந்து யாரும் டச் பண்ணாம அது போட்டு குச்சில குத்தி எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனால அவனுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ண ஒரு பார்ட்டி குடும்பத்தோட போயிருக்காங்க இவனை எப்படா மாட்டி வர்றத மாட்டி விட்டு அவன் என்ன பண்ணா பொண்ண எல்லாருக்கும் வெண்ணிலா ஐஸ் சாப்பிட்டுருக்கான் பொண்டாட்டிக்கும் வெண்ணிலா ஐஸ் கொடுத்தோன்னு சேர் பின் பக்கம் போட்டு மறைச்சிட்டாங்க. அவன் போய் அங்க போய் சொல்லுங்க இந்த மரமா வெண்ணிலா ஐஸ் சாப்பிடாதீங்க ஏன்னா ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கான் பிடிக்காது வெண்ணிலா ஐஸ் சாப்பிட்டீங்க நாசுக்கா உள்ள இறக்குங்க அதுல பருப்பு போட்டு குத்துறது கித்தறதுலாம் அவன் இதயத்தை குத்துற மாதிரி பண்ணிடுறாங்க. யாரும் அந்த மாதிரி என் புருஷனுக்கே வெண்ணிலா ஐஸ் தான் பிடிக்கும் அவருக்கு நான் வெண்ணிலா சாப்பிடுவேன் நான் மேங்கா சாப்பிட்டாலும் அவர் வெண்ணிலா சாப்பிட்டு யாரா சொல்றதுன்னு சொல்லலாம் குத்தி குத்தி சாப்பிட்டு போய் அங்க போய் போட்டு பொன்னாட்டின்னு சொல்லல பொன்னாட்டி அங்க ஓடி வந்து யாரெல்லாம் என் வெண்ணிலாவை பண்ணது பலான்னு ஆரம்பிச்சிட்டான். அஞ்சு பார்த்தா பொன்னாட்டி என்ன இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வெண்ணிலா
0: இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுல இருக்கிற என்னன்னா பாதி கதை வந்து வேற யாருக்கும் நடந்த மாதிரியே நீங்க சொல்லுவீங்களே அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான. ஓகே சூப்பர் ரமேஷ் வெண்ணிலாவை கேட்டதா சொல்லுங்க.
3: அந்த வெண்ணில் அதுக்காக தான் அந்த வெண்ணிலா பட்ட அவனே வெண்ணிலா கிடைக்காம சோகமாக சுற்றிட்டு
0: இருக்கேன். எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டை உங்களுக்காக கண்டிப்பாக வந்துடும்.
3: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி ரமேஷ். எப்போ வந்தாலும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி கிரியேட்டிவாக ஒரு நிகழ்ச்சியை முடிக்கிற ஒரே சிக்னேச்சர் காலர் வந்து நம்ம ஸ்வீட் காலர் தான். இவர் ரமேஷ் வந்து கொண்டு வர்ற கதைகள் இருக்கு இல்லையா அதை மட்டுமே தனியாக ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகமாகவே போடலாம் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ரைட், அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன். சே, வர வர டெம்போ பக்காவா ஆயிட்டு போகுது.
3: என்ன
0: என்ன உங்களோட ஸ்பீட் லெவல் வந்து கரெக்டா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன வணக்கம்
3: எனக்கு தெரியும். மலமந்த கலைச்சாவைக்கு விளங்காண்ட அதுக்காண்டி கொஞ்சம் என்ன
0: கட்டுப்படுத்தினேன். பாருங்க என்னெல்லாம் பண்றீங்க, எல்லா கிரியேட்டிவான விஷயங்களும் பண்றீங்க.
3: மருந்த போட முதல் பொண்ண காதலிக்கிற போல மருந்த பார்த்து புன்னகைச்சு போட்டு மகிழ்ச்சியாக அந்த மருந்த அது மருந்தண்டு நைக்காமல்
0: சொல்லி
3: எல்லா படைப்போலையும் நாங்கள் நேசித்து செய்யறோம் என்றால் அது எங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு இதா
0: விராதன்ற
3: நீங்கள் இப்ப ஒரு நான் இது ஒரு உண்மையா சத்தியமா நடந்த சம்பவம். இது வீட்டை நடந்தது. போன கிழமை வீட்டை பாம்பு வந்தது. வீட்டை பாம்பு வந்தது. அப்ப ரெண்டு நாளா வீட்டை பாம்பு இருந்தது. அப்ப நான் அம்மாக்களுக்கு
0: பாம்புன்றதே ரொம்ப ஆச்சரியமா
3: இருக்கு. இல்ல அக்கா அங்க இலங்கையில வந்தது.
0: அங்கயா? ஓகே.
3: இலங்கையில வந்தது. அப்ப அக்கா பயந்து போன் அடிச்சா ரெண்டு நாளா வீட்டுல இருக்கான்னு நான் சொன்னேன். இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல சத்திய வார்த்தையா நான் எதுவும் போய் சொல்லல. சொன்னேன் வந்ததுக்கு நன்றி. அது போன ஸ்பீக்கரோட வந்ததுக்கு நன்றி. சரி போட்டுவான்னு சொன்னா அக்கா சொன்னா பேந்து பார்த்தா சென்ற பால்ல பாம்பு போட்டுதான். அப்ப நான் சொன்னேன் இன்னொருக்கா அப்படி வந்தா முயற்சி செய்து பாருங்கன்னு சொன்னேன். மற்ற அதே போல இந்த வீட்டுல அரிசி பாக்கில என்ன டெலி வந்து நிறைய வந்தது. நான் டெலி ஒன்றுமே செய்யல. நான் ஒன்றுமே செய்யல. நீ சாப்பிட்டு பேசாம போயிடு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அந்த எலி என்னண்டு போனது தெரியா போட்டு எந்த இதுவுமே நான் சொல்ல இல்ல. ஆனால் அப்ப நான் யோசிக்கிறேன் அன்பாலே எதையுமே வெல்லலாம்ன்றது எந்த இது. ஆனா இப்ப வீட்டுக்காரத்துக்கு சொன்னா நீங்க பாம்பு வீட்டை வந்தா கூட நீங்க ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் அன்பா அதை பார்த்து வந்ததுக்கு நன்றி சொல்லி ஒரு ஒரு பக்த அன்போட நீங்க நில்லுங்க. பாம்பு சினயங்களை அவங்களோட பாம்பு அதை ஏற்கதானே அதுக்கு தெரியும். தங்களை வந்து மிருகங்களுக்கு தெரியும். ஒருத்தர் மனுஷன் குணத்தை வச்சு அவன் கொள்ளுவனா கொள்ள மாட்டான் எங்களுக்கு தீங்கு செய்வனாண்டு நன்றி வந்ததுக்கு நந்தி போட்டு வாங்கோ அண்டு சொல்லி போட்டு நீங்க வந்த சொன்னேன். வீட்டுக்காரப்பிலிருந்து சிரிச்சிடும். ஆனா பாம்பு சென்ற வாழ்ல அப்படியே வாழை எல்லாம் எடுத்து கொண்டு சென்ற வாழ்ல போட்டது சத்திய வாத்திய.
0: நீங்க ஒரு யூனிக்கான ஆள் தான் போங்க.
3: நீங்கள் நல்ல நச்சு போட்டு பாருங்க. நல்ல மாய் நச்சு போடுங்க எல்லாம் வெற்றிகளுக்கு. நான் கூட கலைச்சதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி. பாடல் வந்து ஒரு நல்ல பாடல் போடுங்க. ஒரு இழுவி அணுங்கள் இல்ல நல்ல தேச்சுதாரு கேட்டா நான் தப்பான பாடல் கேட்ட மாதிரி தவறாக நினைக்க கூடாது. அதுக்காண்டிதான்
0: பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நல்ல பாட்டை ஒண்ணு சேர்த்து விட்டுறேன் உங்களையும்.
3: ரெண்டு பேர் சொல்லி போடையுள்ள தெரியும் தானே. இப்ப இந்த நான் கட்டமா இருக்க கூடா இல்ல. அதுக்காட்டுதான் நல்ல ஒரு பாடல் நல்ல அற்புதமான பாடல் ஒன்று போட்டு விடுங்க. ஒரு அணுங்கள் இல்லாத பாடலா பாட்டு போட்டுருங்க.
0: ஓகே போட்டுருவோம். கண்டிப்பா நன்றி. ஆனா நீங்க கேட்ட பாட்டு இப்ப பாடல் சொல்லும் போது அவங்க கேட்ட பாட்டு தானே சொல்லிதானே பேர் சொல்லிதானே போட்டாகணும்.
3: பாட்டுல
0: நல்ல பாட்டு கெட்ட பாட்டுன்னு ஒண்ணு இல்ல. எல்லாமே வந்து பாட்டு தான். சில பேருக்கு ஒரு சில பாடல்கள் பிடிக்கும். ஒரு சில பாட்டு வந்து காலையில் 6 மணிக்கு கேட்குற பாட்டு, அப்புறம் மதியம் 2 மணிக்கு, அப்புறம் நைட்டு 11 மணிக்கு, அந்த மாதிரி வேறு வேறு டைமுக்கு வேறு வேறு பாட்டு இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல பாட்டு தான். அதில் வந்து நம்ம எந்த நேரத்தில் எந்த பாட்டை கேட்குறோன்றதான முக்கியம். அவ்வளோதான் சிறப்பு. பக்காவாக வந்து எல்லோரும் ஆல்மோஸ்ட் அட்டண்டன்ஸை போட்டாச்சு. புது நேர்களை எதிர்பார்த்த இன்றைக்கி, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். நிறைய புது நேர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறேன். அவங்களும் வந்து கண்டிப்பாக வாங்க, நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. கூடிய விரைவில் வந்து நம்ம எல்லாருமே நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தாச்சு. அது என்னங்கிறது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே நேரில் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வெள்ளிக்கிழமை அந்த ஐஸை போட்டு உடைக்கிறேன் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசினதில் அந்த ஜாலி, முக்கியமாக வந்து இப்போ ஐஸ்கிரீம் கிரேவிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஜாஸ்தியாகி இறங்கிருச்சுன்னே சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் கரெக்டாக அருணன் சொன்னது வந்து 100க்கு 100 சரி. இப்போ வர்ற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து ஹெவி கிரேசி ப்ராசஸ்டு ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்குது. அதில் ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நேரில் சொன்ன மாதிரி யோகட் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் பெட்டர். நீங்கள் பார்க்கும்போது அங்கே சல்ஃபைட்ஸ் அதிகமாக இருந்து ப்ராசஸிங் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த பொருளை தவிர்த்து கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணுறது. இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்தா வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது வீட்லேயே ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. ட்ரஸ்ட் மீ, வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி, இருக்கிறதுல ஈஸியான விஷயம்னே சொல்லலாம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அதை நீங்கள் சர்ப்ளஸாக வச்சு சாப்பிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. வேணால் டாப்பிங்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக வெளியில் வாங்கிட்டு, மெயின் சோர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ப்ராசஸ்டாக இல்லாமல் வீட்லேயே ஐஸ்கிரீம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஐடியா. ஸோ இதையும் இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் கிரேவிங் இருக்கிறவங்க ஒரு நாள் ஏதாவது ஒரு சீட் டே மாதிரி அப்பப்போ வெளியில் சாப்பிட்லாம். பட் டெய்லி எல்லா வேலையும் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இட் இஸ் அலாமிங். கண்டிப்பாக முதல் விஷயம் அது வந்து ஹெவிலி ப்ராசஸ்டு, ரெண்டாவது அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. ஆனால் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி டு மேக். அதை ஒரு வீக்கெண்ட், நீங்கள் ஒரு வீக்கெண்டில் அசால்ட்டாக அழகாக பண்ணி முடிச்சிடலாம். அது ஒரு இன்றைக்கி ஒரு டிப்பாக அதை வந்து சொல்லிவிட்டு, இப்போ செய்திகளைத் தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல்களும் சினிமா செய்திகளும் ஒலிக்கும்.
1: கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இன்றும் நாளையும் ஒட்டோவாவில் நடைபெறும் கண்காட்சியில் 100க்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய இருக்கின்றன. இந்த கண்காட்சியை நடத்தும் கனேடிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் தங்கத்தின் தலைவரான கிறிஸ்டின் சியான் ஃபராணி கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு தங்கள் விநியோகச் சங்கிலிகளில் உள்ள கனேடிய நிறுவனங்களை ஊக்குவிக்க கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மாக்கானி உள்நாட்டு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இத்துறையை பயன்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு கனேடிய பொருட்களை வாங்குங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடிய பாதுகாப்பு நிதியின் அளவை குறைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். கனடாவில் உள்ள ஒரு சில நகரங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே தனது வர்த்தகத்தை பன்முகப்படுத்துவதில் கனடாவின் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் மற்றவை பின்தங்கியுள்ளன என்றும் கனேடிய வர்த்தக சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. அமெரிக்க சந்தைக்கு வெளியே ஏற்றுமதியை பன்முகப்படுத்துவதில் கல்கரி, ஒட்டோவா, டொரண்டோ, சசெச்சூன் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கெலோனா ஆகிய நகரங்கள் வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள பல நகரங்கள் இதேபோன்ற மாற்றத்தை காணவில்லை என்றும் ஒன்டாரியோவில் உள்ள உற்பத்தி பகுதிகள் தொடர்ந்தும் பலவீனமான ஒட்டுமொத்த வர்த்தக செயல்திறனை எதிர்கொள்கின்றன என்றும் கூறியுள்ளது. தற்போதைக்கு வர்த்தக நிலைமைகள் நிலையற்றதாகவே இருக்க வாய்ப்புள்ளது என்றாலும் கனடா அமெரிக்கா வர்த்தக நிலைமைகள் நிலைபெறும் என்று பல வணிகங்கள் இன்னும் எதிர்பார்ப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பழங்குடியினர் உரிமைகள் பிரகடன சட்டத்தை திருத்துவதற்கான கோரிக்கைகளை முதல்வர் டேவிட் ஈபி கையாண்டு வருவதனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து வருகின்றது. பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக 2 நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததை தொடர்ந்து ஒரு சவாலான நேரத்தில் தனது நியமனம் நிகழ்ந்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய ஒப்பந்த ஆணையகத்தின் புதிய தலைவர் ஜோர்ஜ் அபோட் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை சொத்து மற்றும் மேம்பாட்டு உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒப்பந்தங்களை பழங்குடியின மக்களின் உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் மற்றும் ட்ரிப்பா உடன் நேரடியாக இணைப்பதற்கு எதிராக அபோட் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் நவீன ஒப்பந்தங்கள் பழங்குடியின மக்கள், அரசாங்கம் மற்றும் தொழில்துறைக்கு மிகவும் தேவையான உறுதியையும் நன்மைகளையும் வழங்கும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது தனது முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சில பழங்குடி மக்கள் ஒப்பந்தங்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் மீண்டும் ஒரு இராணுவ மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஈரான் கூறியிருப்பதோடு, எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தனது ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையின் துணை அரசியல் தலைவர் முகமது அக்பர் சாதே தனது எதிரிகளின் பலவீனம் காரணமாக போருக்கான சாத்தியக்கூறு குறைவாகவே இருப்பதாக ஈரான் நம்புவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்ற அவர், நாட்டின் ஆயுதப்படைகள் முழுமையான ஆயுதக்கிடங்குகளுடன் காத்திருப்பதாகவும் டெஹ்ரான் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு லெபனான் அரசாங்கமே காரணம் என்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீடியான் சார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் அரசின் அரபு மொழி சமூக ஊடக கணக்கில் பகிரப்பட்ட கருத்துக்களில் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நோக்கங்களும் இல்லை என்று தெரிவித்தார். பெரிய அளவிலான இஸ்ரேலிய தரைப்படைகள் தெற்கு லெபனானுக்குள் முன்னேறி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததைத் தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. பைஜூஸ் கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் பைஜு ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் பைஜூஸ் தற்பொழுது கடுமையான நிதி மற்றும் சட்டச்சிக்கலில் சிக்கியுள்ளது. 2022 இந்த நிறுவனத்தின் மதிப்பு 187,000 கோடி ரூபாவாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தின் தற்போதைய நிலை 0 என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக அந்த நிறுவனர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 1.2 பில்லியன் டாலர் கடன் தொடர்பான சட்ட போராட்டங்களும் அமெரிக்க நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டார் முதலீட்டு வாரியத்தின் துணை நிறுவனமான கட்டார் ஹோல்டிங்ஸ் தொடர்ந்த வழக்கில் பைஜு நிறுவனர் ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. இது தொடர்பில் ப்ளூம்பர்க் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலில், 2024 ஏப்ரல் முதல் நிறுவனரின் சொத்து விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த பல உத்தரவுகளை அவர் தொடர்ந்து மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் நீதிமன்ற செலவுத் தொகையை செலுத்த உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் உடனடியாக சரணடைய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. தரம்சாலாவில் நேற்று இரவு இடம்பெற்ற 19வது IPL போட்டியின் 1வது தகுதியான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றி மூலம் 2வது தொடர்ச்சியான தடவையாகவும் IPL வரலாற்றில் 5வது தடவையாகவும் இறுதிப் போட்டியில் விளையாட ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தகுதி பெற்றுக்கொண்டது. இந்த போட்டியில் முதலில் துருப்பெடுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 254 ஓட்டங்களை பெற்றது. 255 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துருப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 162 ஓட்டங்களை பெற்று படுதோல்வி அடைந்தது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 906 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
3: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் காலம்

0: போதி வட்டி செலுத்தலாம், பகுதி போதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 8044.
2: I got you.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: accepted.
1: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca.
2: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6 4 7 6 0 4 9.
1: இப்படி ஊது சூப்பர்

பப்பாளி பழமே அப்படின்னு சொல்லி நம்ம இதயனுக்காக இதயனுடைய மனைவிக்காக அந்த பாட்டை வந்து நம்ம போட்டோம். இப்போ வந்து சினிமா செய்திகளுக்கு வருவோம். தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வரப்போகுது. இந்த டைட்டில் வந்து காலேஜில் படிக்கும்போது என்னுடைய நண்பர் வந்து சொல்லி கேட்ட படம். அவர் வந்து இயக்குனராகி இப்போ வந்து பல வருஷமாக கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ப்ராஜெக்ட்டு இப்போ நிறைவேறுது அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் வந்து உன்னி முகுந்தன் நடிப்பில் வந்து விஷ்ணு சசி சங்கர் அப்படின்றவர் இயக்கிய சபரிமலை ஐயப்பனை மையமாக வச்சு சபரிமலை ஐயப்பன் மகிமை சொல்லும் படமாக வந்தது. பயங்கர வெற்றி படமாகவும் ஆச்சு. அந்த படத்துடைய பேர் மாளிகைப்புறம் அப்படின்னு மலையாளத்தில் வந்த படம். இப்போ வந்து அதே இயக்குனர் வந்து விஷ்ணு சசிசங்கர் அவர் வந்து தத்துவமசி அப்படின்னு, அதாவது தத் தவம் அசி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி தத்துவமசி வந்து ஒரு பயங்கரமான பேர். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய அர்த்தம் தெரியும். தத்துவம் அசி அப்படின்ற அந்த ஆன்மீக படத்தை வந்து இயக்குறாரு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இல்லை. எப்பயுமே வந்து சினிமாவில் ஒரு ஆக்ஷன் கதை, த்ரில்லர் கதை, மர்டர் கதை, ரொமான்டிக் கதை அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் இந்த பக்தி மயமா

அம்மன் படம் வந்த சீக்வன்ஸில் வந்து சாமி படங்கள் நிறைய அப்போ வர ஆரம்பிச்சிது. இப்போ சமீபத்திய டைமில் வந்து அம்மன் படத்துக்கு வந்து பெருசாக மவுஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல் அம்மன் அண்டர் ரெஸ்ட்டு, மறுபடியும் திடீர்னு அம்மன் படம் வர வாய்ப்பு இருக்குது. மூக்குத்தி அம்மன்னா கடைசியாக வந்த படம், அதுவும் வந்து பயங்கர கமர்ஷியலைஸ்டு படம், ஒரு சாமியோடைய மகிமையை பக்தியை வந்து காட்டுறத விட ஒரு கமர்ஷியல் படமாக அதை வந்து பக்காவாக ஆக்கியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பக்தி படமாக இது வந்து அமையப்போகுது. கடந்த 3 மாதமாக வந்து படத்துடைய முன்னேற்பாடு வந்து செய்யப்பட்டது. இன்றைக்கி வந்து தத்தப மசியோடைய பூஜையை போட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து கிளாப் படித்து இயக்குனர் பொன்ராம் வந்து கேமராவை ஆன் பண்ணி இந்த படத்தை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. பக்தி, நம்பிக்கை, ஆன்மீகம் இதெல்லாத்தையுமே உணர்த்துகிற ஒரு அருமையான படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தத்துவ மசி டீமுக்கு மற்றும் என்னுடைய சீனியருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். இந்த மாதிரியான படங்கள் வரணும், வெற்றி பெறணும், இதற்கு நிறைய பேர் ஆதரவும் கொடுக்கணுங்கிறத சொல்லிவிட்டு இந்த படத்துடைய டெவலப்மெண்ட் எப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு புத்தம் புதிய பாடல் உங்களுக்காக வீட்டிங்கில் இருக்குது. அக்கடி அப்படின்ற ஒரு பாட்டு இதை கேட்டுட்டு வாங்க. அடுத்த சினிமா செய்தியை சொல்கிறேன் உங்களுக்காக.

ரொம்ப நாள் கழித்து தேவாவுடைய குரலில் ஒரு புதிய பாடலை கேட்டீங்க இல்லையா. இப்போ வருவோம் அடுத்த சினிமா செய்திக்கு. அருண் விஜயுடைய நடிப்பில் வணங்கான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்தார் இயக்குனர் பாலா. பாலாவோட படம் அப்படின்னாலே அது ஒரு தனி ரகம், எல்லாராலையும் வந்து விரும்பி பார்க்க முடியாது, சில பேரால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொன்னது போய் இப்போ எல்லாருமே வந்து பாலா படம் அப்படின்னாலே அது ஒரு ஒரு தனியான ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் வச்சுருக்காரு. அவர் வந்து வணங்கான் படம் எடுத்ததுக்கப்புறம் பெருசாக படத்தை இயக்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபருடைய மகனை

சி ஒரு படத்தை இயக்கிறதா வந்து நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு போல். இப்போ வந்து ஆமாம், இவர் தொழிலதிபரோட மகனை வந்து மண்டையிலே அடித்து அப்படி நடுறா இப்படி நடுறான்னா அவனுக்கு ஈகோ இருக்குமா இல்லையா? எல்லோரும் ஆர்டிஸ்ட்டாக மட்டுமே இருக்க மாட்டாங்க. புதுக்குன்னு அந்தாலும் வந்து போனால் நான் தான் ப்ரொடியூசர், என்னையே நீ மிரட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருன்னு தெரில. அதனால் அந்த ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவருடைய அடுத்த படத்தில் விஜய் சேதுபதி வந்து நடிக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த கூட்டணி வந்து பயங்கரமான ஒரு கூட்டணி. இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து இயக்குனர் மாரி செல்வராஜோடைய முயற்சியில் தான் வந்து இந்த கூட்டணி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கதை வந்து மாரி செல்வராஜ், ஆனால் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே வந்து பாலா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாரி வந்து நிறைய கதை கண்டென்ட்டை வச்சுருக்கிறார். அவர் ரொம்ப டீப்பான ஒரு ஸ்டோரி டெல்லர், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாழை படத்துடைய அந்த ப்ரிவ்யூ ஷோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பாலா வந்து மாரி செல்வராஜோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் எதுவுமே வார்த்தைகளே பரிமாறாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு. என்ன சொல்ல வராரு, என்ன தம்பி என்னாச்சு அப்படின்லாம் போட்டு எக்கச்சக்கமாக வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ இவருக்குள்ளார ரெண்டு பயங்கரமான ஸ்பார்க்கு பற்றி இப்போ நம்ம ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களாக வந்து படத்துக்கான பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து கதையை வந்து பாலா வந்து இயக்க போகிறதாகவும் கதை வந்து மாரி செல்வராஜோடையதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. இப்போ விவாதம்லாம் ஆகி இது வந்து கடைசியில் யார் பேரில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தெரியாது. இதில் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா இயக்கும் பேக்கெட் நாவல், அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்காரு. அது முடித்ததுக்கப்புறம் அடுத்ததான் வந்து பாலாஜி தரணிதரனுடைய இயக்கத்தில் இன்னொரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னொரு 3 படம் சைன் அப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் வந்து மணிரத்னத்தோட படத்தில் வேறு வந்து இவர் நடிக்கிறாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலாவோடைய இயக்கத்தில் மாரி செல்வராஜனுடைய கதையில் வர்ற இந்த படத்தோட நடிக்க போகிறாரு. இதற்கிடையே வந்து மாரி செல்வராஜன் வந்து வாழை 2 அந்த படத்தை வேறு வந்து இயக்கப் போகிறார் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே நியூஸ்லேயே வந்துருச்சு இல்லை. மணிரத்னத்தோட அடுத்த படத்தில் இவர் அடுத்த படம் எடுக்க போகிறதும் அதில் வந்து இவர் நடிக்க போகிறதும் உறுதி. அதே மாதிரி இவர் சைன் அப் பண்ணியிருக்கிற படம்லாம் வந்துருச்சு. முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற தியாகராஜன் குமார் ராஜா, இது வரைக்கும் 2 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் இன்ன வரைக்குமே பயங்கரமாக பேசப்படுற ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தில் வந்து பேக்கெட் நாவல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு லுக் போஸ்டரோடு வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்குது. சினிமா செய்தியில் வந்து நீங்கள் என்றும் கலக்கல்ல இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான செய்திகள்லாம் கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ ஏற்கனவே ஐஸ்கட்டி ஐஸ்கிரீம் பற்றி டாபிக் பேசுகிறதுனால ஒரு நேர் வந்து ஐஸ்கட்டி பாட்டு கேட்டிருந்தார்ல, அந்த படத்தை இப்போ வரப்போது கேளுங்கள்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jiva Jewelers.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
3: முழுக்க முழுக்க சாமி படமாக எடுத்தால் அது வந்து ஓடுமா ஓடாதான்னு தெரியாத பயத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, சாமியவே ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வந்து ஹிட்டான படம் தான் கருப்பு அப்படின்ற ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவும் கூட்டணியில் உருவான அந்த படம் கருப்பு. படம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய திரை விமர்சனத்தில், எனக்கு வந்து பெருசாக செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான ஒரு தெய்வு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் கமர்ஷியல் மாஸ் தெலுங்கு படமாக இது இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி தான் தெலுங்கில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு இந்த படம், தமிழையும் ஹிட்டு நல்ல ஹிட்டாக இருக்குது. இப்போ தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா, தெலுங்கு திரையுலகத்தில் வந்து முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் தான் தேவி ஸ்ரீ பிரசாத், டிஎஸ்பி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான குத்து சாங்கு பீட்டு அடி போடுறதா இருந்தால் தான் இவரோட பாட்டாக தான் இருக்கும். புஷ்பாவில் வந்து பயங்கரமான ஒரு பேர், பட் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஓவராக அடிக்கிறாரு, மண்டையே வலிக்குதுன்ற மாதிரி அப்பப்போ சில படத்துலேருந்து அவர் நீக்கவும் பட்டார். தெலுங்கில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவர் தெலுங்கில் மியூசிக் டைரக்டராக இருக்கார். தமிழ்லேயும் வந்து நிறைய படங்களுக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. சிறு வயதிலிருந்தே வந்து சென்னையிலேயே வளர்ந்தவர் இவர். ஊர் வந்து ஆந்திராவாக இருந்தாலும் இவர் சென்னையிலே தான் வந்து வளர்ந்துருக்காரு. தெலுங்கு படங்களுக்கு வேலை செய்கிறது கூட வந்து சென்னையிலிருந்து தான் வந்து பண்ணியிருக்காரு. அப்பப்போ அங்கங்கே போயிட்டு ஆந்திரா தெலுங்கானா போயிட்டு வர்றது தான், ஆனால் இங்கிருந்து தான் அதிகமாக வேலை பண்ணுறாரு. இவர் வந்து இசையமைப்பாளராக பல வருஷமாக இருந்துட்டு இப்போ திடீர்னு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து எல்லம்மா அப்படின்ற படத்தின் மூலியமாக கதாநாயகனாகவும் வந்து அறிமுகமாகிறார். ஆமாம், இவர் ஹீரோ ஆறார். ஏற்கனவே சொல்லியிருந்தல, இவர் வந்து திடீர் மிருணால் தாக்கூருக்கு ஜோடியாக வந்து இவர் நடிக்க போகிறாரு, அது ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் தேவி ஸ்ரீ பிரசாத் ஹீரோ ஆகிறது கன்ஃபார்ம். எப்படி விஜய் ஆண்டனி வந்து ஹீரோ ஆனாரோ அதே மாதிரி தான் தேவி ஸ்ரீ பிரசாதும் இப்போ ஹீரோவாக நடிக்கிறாரு. எல்லம்மா அப்படின்ற ஒரு பக்தி படம், சாமி பேஸ் பண்ணி ஒரு படம். இந்த படத்தில் அறிமுகமாக வந்து அறிமுக கதாநாயகனாக வந்து இவர் முதல்ல ஒரு ஹீரோவாக இந்த படத்தை நடிக்கிறாரு. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இவர் சொந்த ஊருக்கு இந்த படம் ஆரம்பித்தோடனே பூஜை போட்டோடனே இவர் சொந்த ஊரில் இருக்கிற எல்லம்மா கோயிலுக்கு போய் அங்கே வந்து ஒரு வழிபாடை வந்து பண்ணி அப்போ வந்து வந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆந்திர மாநிலத்தில் வந்து வெடுரூபகா அப்படின்ற ஒரு கிராமம் தான் வந்து இவருடைய அப்பாவுடைய ஊர் போல். வெடுரூபகா கிராமத்தில் போய் அங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சென்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் வந்து லீவுக்கு அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற இயற்கை, கிராமம், கிராமிய வளங்கள், அங்கே இருக்கிற அனுபவம் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ஸ்வீட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். திரையுலகத்தில் வந்து நான் வந்து நிறைய மியூசிக் வந்து பயன்படுத்தியிருப்பேன், ஒரு சில யுனீக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாமே வந்து எனக்கு இந்த கிராமத்திலேருந்து கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் தான். இந்த கிராமிய கலைகள் அப்புறம் தெய்வீக வழிபாடு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எப்பயுமே என்னோடய பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட். என்னுடைய முதல் ஹீரோவான படம் வந்து எல்லம்மா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கனெக்ஷன். ஏன்னா எங்கள் ஊர், எங்கள் சாமி, அதை வச்சு நான் வந்து ஒரு படம் வருது அதில் நடிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெஸ்டினி கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இலாக்கை தான் இவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை டெஸ்டினி இஸ் ஆல்ரெடி ரிட்டனோ, இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சல, அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ டிஎஸ்பி, வி ஆர் த சேம் பேஜ். தெரில, பார்ப்போம். இப்போ உடனே டிஎஸ்பியோட ஒரு பாட்டு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுதில்லை, ஆனால் நம்ம நேயர்கள் கேட்ட பாட்டில் வந்து எந்த டிஎஸ்பி பாட்டும் இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டிருக்காங்க, அதில் ஒரு பாட்டை வந்து இப்போ எடுத்து விடுவோம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
3: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. 2 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: பஸ்ஸே வந்த உதடு.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.
2: ஏய் ஸ்பிரிங் முடி, இங்க வா. காலையில எழுந்ததும் கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்கா?
3: அஃப்கோர்ஸ்.
2: என்ன தெரியும்?
3: அழகான ஃபேஸ் மா.
2: இல்ல, ஜூலேந்து தப்பிச்சு வந்த குரங்கு.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: கத்திக்கோனா என்ன சொல்வாய்?
1: டேய், அத சொல்லிட்டேன்ல.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி நிகழ்ச்சி. காக்கா கடியில் எப்பயும் போல ஒரு சிம்பிளான கேள்வி, ஆனால் வித்தியாசமான பதில்கள் தான் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறது. அதே மாதிரி ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். யூஸ்வலாக பெண்கள் வந்து துணி எடுக்க போனாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பண்ணுவாங்கங்கிறது உலக நீதி. இது வந்து இந்த ஊர் பொண்ணுங்க மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, உலகம் முழுக்க வந்து ஷாப்பிங் அப்படின்னாலும் லேடிஸ் வந்து நிறைய டைம் எடுப்பாங்க அப்படிங்கிறது நியாயம். அது ஓகே தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஆனால் இங்கே ஒருத்தங்க வந்து எல்லா கடையிலையும் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஒரு கடைக்கு போனால் மட்டும் டக்குன்னு துணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அவங்க கணவருக்கே வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது நடக்குது, இந்த ஒரு கடைக்கு போனால் மட்டும் உடனே எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே அப்படிங்கிறனால எப்பயுமே அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னா கணவர் உடனே ஓகே சொல்லிடுவாராம். ஓ அந்த கடையா, ஓகே அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, போன உடனே ட்ரெஸ் எடுத்து வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கடைக்கு போனால் டக்குன்னு துணி எடுத்து வந்துடுறாங்க, எப்படி? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோட கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லுங்கள். எப்படி அந்த ஒரு கடைக்கு போனால் மட்டும் டக்குன்னு துணி எடுத்துட்டு உடனே வந்துடுறாங்க, ரொம்ப நேரமே ஆக்கிறது இல்லை, அது எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதிலோட கால் பண்ண நம்பர் 416-644-6222.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416

0: 220-8888 Guna Gunaraja 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: நேயர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த துணி கடைக்கு போனால் மட்டும் டக்குன்னு துணி எடுத்துட்டு வந்துடுறாங்க உடனே, எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற நேயர்கள் வணக்கம்.
3: ஓ வணக்கம்.
2: எஸ் வணக்கம் சத்யா, சொல்லுங்க.
3: இந்த வருவீங்க நான் எதிர்பார்க்கல.
2: அப்ப நீங்களே பிரிப்பேர் பண்ணல இப்ப கேள்விக்கு?
3: இல்ல இல்ல, ஒரு பதில் வச்சிருக்கேன், நான் வேற ஜோசிப்பம் கிடையில அடக்கண்டு வந்தேன்.
2: அப்படியா, மறுபடியும் இன்னொரு பதில் வந்தா அப்புறம் கால் பண்ணுங்க, அதுக்கும் இதுவும் சொல்லிட்டு போங்க.
3: இது வந்து அது வந்து மென்ஸ் வேர் உடுப்பு கடை.
2: ஓகே,
3: அப்ப மென்ஸ் வேர் சொன்னா கஸ்டனுக்கு தானே எடுப்பா?
2: என்ன இது, முதல் பால்லயே ஒரு பதில் பரவாயில்ல. நான் வந்து பேக்கப் ரெண்டு பதில் வச்சிருக்கேன். ஆனா கரெக்டா, துணி எடுக்க போனது அவங்களுக்கு கிடையாது, வீட்டுக்காரருக்கு. வெரி குட், போன உடனே இருக்கிறதுலே கம்மி விலையில் ஒரு சட்டை எடுத்து போடுப்பா அப்படின்னு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறது. எக்ஸலன்ட். சரி, நமக்கு ஒரு சட்டை கிடைக்குதுன்னு கணவரும் ஓகே சொல்லிடுறது. வெரி குட். ஐயோ, புதல் போச்சு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், எடுத்துக்க கூடாது உங்களை ஃபர்ஸ்ட்.
3: ஆமா, என்னட்டு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஆமா, ஒரு கணவர் வந்து மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுக்கும் போது அவ ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பா, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப பார்த்து கடைசியா போய் ஒரு கடையில ஒரு புடவை வாங்கி கொண்டு கொடுத்த உடனே அவர் அப்படியே மேல பறந்து கொண்டு போயிட்டாவா, எப்படி என்ன சாரி வாங்கி கொடுத்தவர்?
2: அவருக்கு அந்த புடவை வாங்கி கொடுத்த உடனே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டாங்களா?
3: புடவை கட்டிட்டா பாப்பா, வந்து கொடுத்த உடனே புடவைய கட்டி நல்லா இருக்கான்னு பார்த்த உடனே அப்படியே மேல பறந்து பறக்குறாவா, என்னண்டு?
2: ஆஹா, நல்லா இருக்கே. அது அன்னப்பறவை சாரியா இல்லையே?
3: இல்ல இல்ல,
2: இது அந்த அதாவது ரொம்ப லைட் வெயிட்ல ஏதோ ஒரு சாரி வருது, அந்த மாதிரியா? ஆஹா, எதுக்கு பேர் இருக்குது? அந்த பேர் தான் மறந்துட்ட, அது பொட்டா ஏதோ பறக்குற பேர் அது.
3: அப்படி அப்படி எனக்கு தெரியல.
2: ஓகே, பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க.
3: அது வந்து ஜஸ்ட் பிளேன் சாரி வாங்கிக்கணும் இருக்கிறேன். பிளேன் அந்த அடிமையில பறந்து போய்
2: நல்ல பதில். ஆக்சுவலி அது ஒரு பிளைன் சாரி, அதனால வந்து பிளைன் மாதிரி சொயின்னு பறந்துட்டாங்க.
3: இன்னும் ஒரு பதில் இருக்குது, வாய்க்கு வந்து ஃபேன்சி சாரி, ஃபேன் அண்ட் நடுமேல பறக்கறோம்.
2: புரியல, என்னது
3: ஃபேன்சி சாரி? அது
2: ஃபேன்சி சாரி. ஓ, ஃபேன் இருக்கு, ஃபேன்சி சாரி, அதனால ஃபேன் இருக்கு, பறந்துட்டாங்க. சம, என்ன வேற லெவல்ல கொண்டு வரீங்க சத்யா, வெரி குட். உங்ககிட்ட நான் டிப்ஸ் எடுத்துக்கிறேன் இப்ப.
3: ஆமா, நான் இப்ப உங்களோட கிளாஸ்ல இருந்து கொஞ்சம்
2: டெவலப் ஆயிட்டீங்க, நீங்க தான் இப்ப
3: டெவலப் பண்ணி வந்துட்டேன். ஆமா,
2: ஃபர்ஸ்ட் ரேங்கர் இப்ப நீங்க தான். சூப்பர்.
3: ஆமா,
2: வெரி நைஸ், நல்லா இருந்தது அந்த கேள்வியும் பதில் சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி, வணக்கம்.
2: நன்றி. ஒரு பதில் போயிருச்சு. ஆக்சுவலி டக்குன்னு அங்க துணி எடுக்க போனது வந்து அவங்களுக்கு இல்ல, வீட்டுக்காரருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ அவங்களுக்கு எதை எடுக்க போறாங்கனாலும் உடனே எடுத்து வந்துடுறாங்க, எப்படின்ற கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
4: மட்டும்
2: பழைய கடை அங்க போயிட்டு, ஓகே மாமியாருக்கு ஒரு புடவை கொடுப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து
4: வந்துடுறது. அதே நேரம் எனக்கு ஒரு ரெண்டு சாரி சத்யா அக்கா ஓட பண்றீங்களா? ஒன்னு சத்யா அக்காக்கு, ஒன்று தாரணி அக்காக்கு.
2: ரெண்டுமே பிளைன் சாரியா?
4: அனுப்பிடும்
2: அனுப்பிடும். ரைட், சூப்பர், ஓகே, நல்ல பதில். ஆக்சுவலி நீங்க கொண்டு வந்ததும் மாமியாருக்கு எடுக்க போறேன், எதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு விளக்கமே ஒன்று எடுத்து போட்டா போதும்ல?
4: சீக்கிரமா,
2: சூப்பர், நல்ல நல்ல பதில். ஜாலிக்காக தானே அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம்
5: மகன்ராஜ், நான் மகன் வைக்கின்றேன்.
2: சொல்லுங்க மகன், என்ன பதில்?
5: அங்க நகைக்கடையும் இருக்குது.
2: நகைக்கடையும் இருக்கா? சரி,
5: அப்ப நகையும் என்னன்னா சாரியை வாங்கிட்டு ஓடியாரு. ஏன்னா நகையும் வாங்கி கொடுக்கத்தானே போனோம், அதுக்காண்டி நான் சாரியை வாங்கிட்டு ஓடியாரு.
2: ஓ, நகை தான் முக்கியம், அதனால சீக்கிரம் சாரி வாங்கின நகை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரா வீட்டுக்காரரு?
5: வீட்டுக்காரர் கலைஞர் ரெண்டா பிறகு மனைவி நகையும் கேட்பான்னு சொல்லி போயிட்டு அப்போ ஓடியாரு சாரியை வாங்கி.
2: ஓகே ஓகே, அண்ணே வித்தியாச வித்தியாசமாக பதில் வருது. நைஸ், ரைட்டு, நன்றிண்ணா, நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
2: நல்ல பதில். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் மாதவன்.
2: மாதவன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எஸ் எஸ், நல்லா இருக்கு மதவன். என்ன பதில் இந்த கேள்விக்கு? சாரின்னு சொன்ன உடனே வந்துட்டீங்க பார்த்தீங்களா? இதனால் இந்த கடையில் டக்குன்னு போயிடுச்சு வந்துடுறாங்க.
6: இது வந்து கிளீனர்ஸ் லாண்ட்ரிக்கு போயிருப்பார்.
2: துணிக்கடல் அது, அது ஒரு லாண்ட்ரி கடை, போட்ட துணியை வாங்கிட்டு வர்றது தானே. என்னமா யோசிக்கிறேங்கப்பா, அட்டா டா டாண்டா, மாதவன் வேற லெவல் போங்க, இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்ச பசங்க தான் அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் ஏரியால நிறைய பசங்க இருக்காங்க, கூப்பிட்டு வரட்டுமா? நீங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆபீசர். நன்றி மாதவன், நல்ல பதில். போட முடியாத ஜெர்சி, ஜெர்சி, ஓ போட முடியாத ஜெர்சி, நியூ ஜெர்சி. ஓகே பாய். எப்படி நாங்கள் நீங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பாஸ். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ராஜஸ்தான்
5: ரோயலுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் செமிஃபைனல்
2: நடந்துட்டு
5: இருக்கு. அதுல ராஜஸ்தான் மாசமும் அடி அடிச்சு 243 அடிச்சிருக்கு. ஆனா சன்ரைஸ் ஹைதராபாத் இந்த நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. 53 3 விக்கெட் ஆல்ரெடி
2: கோன். ஓகே, நீங்க யாருக்கு சப்போர்ட்?
5: தம்பினி எழுவாய், இருப்பினும் பயமில்லை, பயனில்லை என்ற மாதிரி.
2: நீங்க யாருக்கு, ஹைதராபாத்கா ராஜஸ்தானுக்கா யாருக்கு சப்போர்ட்?
5: அப்படி இல்லை, நான் எனக்கு வந்து சிஎஸ்கே தான்.
2: அது ஆல்வேஸ் ஓகே,
5: அது போன போது இனி எதுண்டா ஓகே. ஆனால் எனக்கு பார்க்க தெரியுது ராஜஸ்தான் தான் ஃபைனலுக்கு போகுது.
2: அப்படியா? ஓகே,
5: பார்ப்போம். உங்களோட இதுக்கு வந்து விட வந்து என்னண்டா, அது ரெடிமேட் ஸ்டோர்.
2: ரெடிமேட் ஸ்டோர், ஓகே.
5: யா,
2: அதனால டக்குனு
5: ரெடியாக இருக்குது. சொல்லுவார்
2: சூப்பர், எல்லா ஆயுதமும் போயிருச்சுன்றீங்க, புரியுது. இதுவும் ஒன்று போட்டாச்சு, நல்லா இருந்தது. நன்றி ரசிக, நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம். அது போனது எங்க அண்ணாட கடை, படிக்க
2: கொண்டுடுவேன். கடை ஓனரே இதயம் தான், அதனால விட்டா போது சாமி.
7: திடீரென்று அவர் சொன்ன இதை எடுத்தன
2: பொறுத்து. வீட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக
7: இருக்கும்.
2: ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. நீங்கள் கால் பண்ணதுக்காக நன்றி, நன்றி. பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். விளம்பரங்களின் பாடல்களை தொடர்ந்து கேள்வி சிம்பிள் தான், ஆல்மோஸ்ட் எல்லா பதிலும் வந்துருச்சு. அடுத்த கேள்விக்கும் போயிடலாம், கடைசியாக என் பதிலையும் சொல்லிட்டு. எப்பயுமே பெண்கள் வந்து துணி எடுக்க போகும்போது ரொம்ப நேரம் பண்ணுவாங்க அப்படின்றது யூஸ்வலாக சொல்கிற விஷயம். ஆனால் இந்த கடையில் வந்து உடனே போன உடனே துணி எடுத்து வந்துடுறாங்க. இந்த அது ஏன், அது அந்த கடைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, இல்லை ஏன் அந்த மாதிரி அந்த கடையில் மட்டும் போனால் உடனே துணி எடுத்து வர்றாங்கன்றது தான் கேள்வி. பதிலோட கால் பண்ணுங்கள், 416-644-6222.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
5: நேரம் சரியாக 12:41 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய காக்கா கடி. இதுல ஒரு கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ரமேஷ். என்ன கேள்வின்னு தெரியல. சென்ற உடனே வாங்க கடைன்னு, போன உடனே வாங்கின கடைன்னு தான் நினைக்கிறேன்.
5: கேள்வி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பெண்கள் வந்து கடைக்கு போனால் ரொம்ப நேரம் பண்ணுவாங்களே, ஆனால் இந்த இடத்துல இவங்க மட்டும் ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் மட்டும் டக்குன்னு போன உடனே துணி வாங்கிட்டு வந்துடுறாங்க.
6: ஓ, துணி வாங்கிட்டு வந்துடுறாங்களா?
5: ஆமாம்.
6: ஓகே, அப்போ அடவு கடையாக இருக்கும்.
5: அடகு கடையில் எப்படி தெரியும்? துணியை கொடுத்து என்ன என்ன அடகு வைப்பாங்க புரியலையே.
6: பட்டு சேலையை கொடுத்து வாங்கிடலாமே.
5: ஓ, அப்படி டக்குன்னு கொடுத்த உடனே வந்துடுறாங்க.
6: கல்யாணம், அந்த பட்டு சேலை, கல்யாணம் பட்டு சேலைனா 1,00,000-2,00,000 இருக்கும். டக்குன்னு கொடுத்தா உள்ள வாங்கி வச்சுட்டு பணத்தை கொடுத்துருவாரு.
5: ஆமாம். சே ரமேஷ், இங்கேயோ போயிட்டீங்க நீங்கள். நல்லா இருந்தது அந்த பதில்.
6: நன்றி, நன்றி.
5: வாழ்த்துக்கள். அடகு கடை, இன்ட்ரெஸ்டிங்கான பதில். அது லிஸ்ட்லேயே இல்லை, ஆனால் அதை கொண்டு வந்திருந்தாரு. நைஸ். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். அனைத்தும் போய் நிராயுத பாணியா நிக்கிறேன். எல்லாத்தையும் உடைச்சு விட்டதுக்காக நன்றி. நன்றி. இது முடிஞ்சது, அவ்வளவுதான். நன்றி, சிறப்பு இல்லையா? அவ்வளோதான், எல்லா பதிலும் வந்தாச்சு. நான் வச்சுருந்த எல்லா பதிலும் வந்தாச்சு, அவ்வளோதான். துணிக்கடைக்கு போனால் டக்குன்னு போன உடனே வர்றதுக்கு எந்த கடைக்கு போவாங்க? கர்ச்சீஃபாக போவாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இந்த நிலவில் தான் நான் இருக்கேன். அதுவும் ஒரு பதில் இருந்தது. ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்குறதுக்குனே ஒரு கடை இருக்கும், முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடை தான். இன்னொரு இடத்துல வந்து வாடகை வாங்க போவாங்க. கடையில் போயிட்டு வாடகை வாங்கிட்டு வருவாங்க, தெரியுமா? அது அவங்களோட கடையாக தான் இருக்கும். போயிட்டு அன்றைக்கி கலெக்ஷன் என்னமோ அதை வாங்கிட்டு வருவாங்களே, அதுவும் ஒரு பதில் இருக்குது. இன்னும் ரெண்டு பதில் இருக்குது, எல்லாத்தையும் நானே போட்டால் எப்படி? ஆனால் குட், எல்லா பதிலும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி பதிலை சொன்னதுக்கு.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
7: 2462.
8: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: இதுவரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு என்னோடு ஜாலியாக பயணித்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. அந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நம்ம நேரில் மீட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சீக்ரெட். ஸோ அதை சொல்லிவிட்டு உங்களுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட்.
9: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
11: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
11: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
11: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
12: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
13: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு. ஜிடிஏவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
14: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் குரோவார்ட், 416-471-0255.
15: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
16: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
17: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
18: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
19: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
20: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
19: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
18: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
21: 905-270-8800.
18: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
22: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
23: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
24: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 6700 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: மற்றும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
8: Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
7: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ.
12: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இணையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000
2: GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்கட

கிண்ணக்கிண்ணத்திலே கிண்ணக்கிண்ணத்திலே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800. 905-270-8800. உதயம் சூப்பர் மார்க்கெட்.

ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

இடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டி மன்றம் தான். டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க.

0: வாழறோம். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

ஆடுவப்பாடா செஞ்சுக்கு.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ். எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 27 தேதி புதன்கிழமை, நேரம் மாலை 5 மணி 1 நிமிடம்.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான ஃபெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ்பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் இராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட இராணுவத் தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 26 பாகையில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தேரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு பச்சை பாசையில் என்று ஒரு வயல்வெளி இருக்குமா. அந்த வயல்வெளியில் வந்து நடுவில் வந்து ஒரு குருவி கூடு ஒன்று இருக்குமாம். அந்த குருவி கூட்டில் மூன்று குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த குருவிகளுக்கு வந்து அந்த வயல்வெளி வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கிற வயலாம். அப்போ அந்த ஒரு நாள் அந்த குட்டி குருவிகள் தாயிடம் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வருகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டி குருவியர் சொன்னார்களாம், இந்த வயலினுடைய அதாவது வயலினுடைய ஓனர் வந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த வயலை வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள். பக்கத்து ஊரில் இருந்த ஆட்கள் வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கூற சொன்னார்களாம். அதை கேட்டு அந்த தாய்க்குருவி சிரித்து விட்டு சொன்னாராம், அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய்க்குருவி அந்த குட்டி குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டதாம். மறுநாளும் இதே போல் அந்த குட்டி குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வருகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் கேட்டாராம் ஏன் என்று கேட்கும் பொழுது, இந்த வயலினுடைய ஓனர் வந்தார். அவர் சொன்னார், இந்த முறை வந்து இந்த ஊரில் இருந்தே ஆட்கள் வந்து இந்த அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்போ தாய்க்குருவி அப்பொழுதும் சிரித்து விட்டு சொன்னாராம், அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் மறுபடியும் சென்று விட்டதாம். மீண்டும் அதே போல் அடுத்த நாளும் இந்த குருவிகள் தாயிடம் வந்து சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வருகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் கேட்கும் பொழுது அந்த குருவியர் சொன்னார்களாம், இந்த வீட்டு இந்த வயலினுடைய ஓனர் வந்து சொன்னார், இந்த முறை தங்களுடைய சொந்தக்காரர் வந்து அறுவடை செய்ய போகின்றார் நாளைக்கு, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது என்று, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். அடுத்த நாளும் இந்த குட்டி குருவிகள் தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அதை பார்த்து தாய்க்கு கோபம் வந்து விட்டதாம். அது என்னவாக இருக்கு? அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 8 மணி வரை பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். கவிதை சொல்லும் நேயர்களுக்கு 8 மணியிலிருந்து 9 மணி வரை தான் நேரம். அந்த நேரத்தில் பாடல் கேட்பவர்களுக்கு இடம் கிடைக்காது என்று நினைக்கின்றேன். கவிதைகளுடன் இணைந்து சிறப்பிப்பவர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446422.

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடைய இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நான் மதி கலைக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கிறேன்.
0: இன்று கொஞ்சம் ஏழியா?
1: ஆமா, ஏழியா. எப்படி சேர்த்துங்களே?
0: நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் தெரிவு வாரணமாயிரம் படத்துல இருந்து முன்பு நான் பார்த்தேன்.
0: ஆமா, அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
1: கதை கேட்டோம், கொஞ்சம் விளங்கிட்டு கொஞ்சம் விளங்கி இல்லை. நினைக்கிறேன் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் பக்கத்துல இருந்து வருவினா மாறி மாறி சொல்லிட்டு
0: வந்திருப்பேன்.
1: படத்தையா சொல்லிருப்பே, தானே செய்ய போறேன்னு
0: சொல்லியிருப்பேன்.
1: அப்ப அப்ப குஞ்சல் நெச்சினா இவ என்னோட முடிய சொல்லி சொல்லி படியா சொல்றதுன்னு நெச்சுதான் தாய்க்க
0: சொல்லியிருப்பேனா.
1: ஆனா தானே நினைச்சிருப்பா அவரே செய்யறன்னு சொன்னா கட்டாயம் செய்வானே. மற்றவே நம்பாம நாங்களே செய்தோம், நாங்களே செய்ய ஒடி கேட்டா அது நடக்கும்.
0: நடக்கும் அப்படி நீங்க சொல்றீங்க,
1: அப்படின்னு
0: நினைக்கிறீங்களா?
1: தாய்க்கையும் கோபம் வந்திருந்தா இதையும் பகுதியா நினைக்கிறோம். கோபம் வந்திருக்கும்,
0: கோபம் வந்திருக்கும். நல்ல பதில் தான், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினியுடைய குரலில். உழைக்கும் இந்த நேரம் 5:11.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 6700 2222 2 1 6 700 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 சொல்லடி அந்த பாடல்.
2: அந்த பாடல், அந்த பாடலோட நாங்க சொன்ன கதைக்கான உங்களுடைய பதில்.
1: அந்த குருவிகள் நாலாவது நாள் சொல்லி இருக்கும், நாளை காலையிலேயே வந்து அறுவடை செய்ய போவதாக தோட்டக்காரன் சொல்லி இருப்பான். நாளை காலை அறுவடைக்கெல்லாம் சரி ஆட்கள் விடியவும் வந்து விடுவார்கள் வந்து சொல்லிட்டு குருவிகள் சொல்லி இருக்கும், எங்களை காப்பாற்ற மாட்டா, எங்க வேற அம்மாவுக்கு பிள்ளையா இருந்திருந்தா எங்களை இதுவரைக்கும் காப்பாற்றி இருப்பா என்று சொல்லி இருப்பீங்கள். தாய் பறவைக்கு கோபம் வந்திருக்கு, எனக்கு தெரியாதா என்ன, இந்த வயலிலே ஒரு பருக்க தானியம் கூட என்ன சரியா விளையில்லை, உங்களுக்கு உணவு எடுக்க நான் எங்கேயோ போய் எடுத்துக்கொண்டு வரேன், விளைந்திருந்தால் அறுவடை செய்யறதுக்கு தயாரா இருப்பார்கள், நான் உங்களை காப்பாற்றி இருப்பேன், என்ன சரியாக விளையவில்லை, அப்படி எப்படி அவர் அறுவடை செய்ய முடியும்.
2: அற்புதமான ஒரு பதில் கொடுத்திருக்கிறீர்கள், பார்க்கலாம்.
1: நன்றி, நன்றி.
2: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:19 நிமிடம்.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: மாலை வணக்கம். நான் சுபாக, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கோம். எனக்கு வந்து பாட்டு வந்து முதல் மரியாதை படத்துலேருந்து
2: மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில் உலகம் இந்த நேரம் 5:25 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் அக்கா, நான் அருணா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன் அக்கா.
2: நீண்ட இடைவெளிக்கு பிறகு
3: என்ன
2: பாடல் தெரியுது?
3: எனக்கு வந்துட்டு கங்கலா கைசாய் படத்துல இருந்து அனார்க்கலி அனார்க்கலி அந்த பாடல்.
2: அந்த பாடலுடன் அந்த கதையை நீங்க சொல்லுங்க.
3: ஓகே, அந்த கதைக்கு வந்து இந்த கதை எனக்கு அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாரு. இந்த அப்பா, எங்க அப்பா. ஓகே, அப்ப நான் வந்து அப்ப இதே கல்விதான் எங்க அப்பாங்க கேட்டாரு என்னன்னு. அப்ப எனக்கு தெரியல, நான் கிட்ட என்ன பிடிக்கா அப்ப ஒரு பெரிய சொன்னாரு. அது வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னண்டா, அந்த தாய்க்குருவி மாதிரி தான் எல்லாருமே நாங்களும். இப்ப ஒரு விஷயம் நாங்க செய்யணும்டா, அடுத்தவங்களை நம்பி பிரயோசனமே இல்லை. நம்ம வந்து நம்ம இறங்குவோம் அந்த விஷயத்துக்குள்ள. அவங்க அவங்கள கூட்டிட்டு வந்து தாய்க்குல அப்ப ஒவ்வொரு முறையும் அந்த அறுவடை செய்யும் போது அந்த ஓனர் வந்து, அந்த லேண்டட் ஓனர் வந்து, நான் பக்கத்துல உள்ள இந்த ஊரை கொண்டு வரேன், சரி அவங்க வர இல்லை, இந்த ஊர்ல இந்த ஊரை கூட வரேன், சரி அவங்களும் வர இல்ல, சொந்தக்காரங்க கூப்பிடுவோம் இல்ல அவங்க வர இல்ல, நண்பர்களை கூப்பிடுவோம் இல்ல அவங்களும் வர இல்லைண்டா, கடைசியா அந்த தாய்க்குருவி வந்து அந்த ஓனர் வந்து சொல்லியிருப்பாரு மகன்ட்ட, யாரையும் நம்பி பிரயோசனம் இல்ல, நம்மளே நாளைக்கு வந்து பட்டி விடுவோம். அந்த சொன்ன வார்த்தையிலதான் தாய்க்கு பிள்ளைகள்ல இருந்து அம்மா சொல்றது கேட்டு நகையாறி இருக்கும். ஆனா தாய்க்குருவி தான் சொல்லியிருக்கும், இல்ல அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களே வந்து அவங்க உள்ள துணிஞ்சு அந்த ஒரு காரியத்துல இறங்கும் போது அவங்கள நம்பி கட்டாயம் நாங்க இங்க இருக்க இல்ல, நாங்க நாளைக்குள்ள இல்ல இன்றைக்குள்ள பறந்து போயிடும். இதுதான் விட
2: அழகான பதில் தான். நல்ல ஒரு குட்டி கதையும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி,
2: நன்றி. இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் சித்ராவினுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 5:32.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனியமான வணக்கம் குயின் சார்.
1: எப்படி இருக்கிறீங்க குயின் சார்?
2: நலமா மாடியா இருக்கோம். நீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல் தெரிவு?
2: திருமூர்த்தி படத்திலிருந்து சங்குருவி சங்குருவி.
1: ஆமாம், அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: ஆமாம்,
1: சொல்லுங்க.
2: அந்த வயலுக்கு ஒரு மரம் நண்டு இருக்கும், அதுலதான் கூடு காட்டி இருக்கும். அப்ப தா சொல்லி இருக்கும், தாங்கள் வயலுக்கும் நெல்லுக்கும் எந்த பாதகம் செய்யவில்லை, இவரையும் கலைக்கிறாருண்டு. குஞ்சுகள் சொல்லி இருக்கும், அப்பா இருந்தால் இருந்திருந்தால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்போம் உண்டு, அதுதான் கோபம் வந்திருக்கும். ஆனால் தாய் வந்து நெல் வயலுக்கோ நெல்லுக்கோ இந்த பாதம் பெறாம ஒரு இடத்துல போய் அந்த உணவு எடுத்து கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஆல்சோ லைக் அந்த தாய்க்கு தெரியும், இத அறுவாட்டை செய்யற நாளைக்கு மழை வரும் உண்டு. அப்ப தாய்க்கு நம்பிக்கை இருக்கு, இது களைப்படாது.
1: தங்கள் இவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று தாய் நம்புது.
2: செய்யும், நம்பு, மழை வந்து குழப்பம் உண்டு.
1: அழகான ஒரு குட்டி கதை கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியினுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் நேரம் 5:42.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். இங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல ஐயா, பிரகாசமான சூரியனிடம் கூடிய மாலை வணக்கம். திருடன் செல்லகுமார்.
2: சூப்பர், அழகாக கூறினிருக்க. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு எனக்கு புஷ்பா டோவில இருந்து சூடான அந்த பாட்டுக்கு.
2: சூடான பாடல்.
3: எனக்கு சூடா தண்ணி அடக்க வழியில்.
2: ஆஹா, அதனால இந்த பாடல்.
3: என்னவென்றால்,
2: ஒரு பச்சை பசையல் என்று ஒரு வயல்வெளி இருக்குமாம். அந்த வயல்வெளியின் நடுவில் வந்து ஒரு குருவி கூடோண்டு இருக்குமாம். அந்த குருவி கூட்டில் மூன்று குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த வயல் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில இருக்குமா. அந்த குட்டி குருவிகள் வந்து ஒரு நாள் தாயிடம் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகுன்றது, நாங்கள் இங்கிருந்து இடம் மாறி போக வேண்டும் என்று. அப்போ தாய் கேட்குமாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டி குருவிகள் சொல்லுமாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார். அவர் சொன்னார், நாளை வந்து பக்கத்து ஊரில் இருந்து ஆட்கள் வந்து இந்த வயலை அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு அந்த தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க என்று சொல்லிவிட்டு தாய் வந்து அந்த குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். மறுநாளும் இந்த குட்டி குருவிகள் வந்து தாயிடம் வந்து கேட்டார்களாம், என்னவென்றால் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு வந்து ஆபத்து வரப்போன்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்பொழுதும் தாய் கேட்கும் பொழுது ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டி குருவியை சொன்னார்களாம், இன்று வந்து எமது கிராமத்தில் இருந்து ஆட்கள் வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள் என்று இந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், அதனால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு தாய் சொன்னாவாம், அப்படி எதுவும் நடக்காது என்று தாய் வளமை போல் சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். மூன்றாம் நாளும் இதே போல் அந்த குட்டி குருவி சொல்லும் பொழுது, தங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாய் கேட்டாவாம் ஏன் என்று. அதுக்கு அந்த குட்டி குருவியர் சொன்னார்களாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், தங்களுடைய சொந்தக்காரரே வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாளைக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் என்று. அப்போ தாய் அதற்கும் சொன்னாவாம், எதுவுமே அப்படி நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். நாலாம் நாள் வந்து அந்த குட்டி குருவிகள் வந்து தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அப்போ கோபம் வந்து விட்டதா? அது என்னவாக இருக்கு?
3: நான் நினைக்கிறேன் தாய்குருவிக்கு தெரியும் தானே, நடுக வந்து போகல தாய்குருவி நினைக்கும், அதுக்கு தெரியும் குருவிக்கு சட்டம் விளாச்சிட்டது. அப்ப தான் குருவிக்கு சட்டம் விளாச்சா தானும் சட்டையை நம்பிதானே இருக்கிறேன். சட்ட குருவிக்கு எனக்கு தெரியும் பறக்கும் என்று சொல்லி பறவைக்கு ஒரு நாளும் ஒரு தரம் சொல்லி கொடுக்குறோம் இல்ல தானே, பழகிறது என்னமாயிரு. அப்ப அந்த செட்டா வளர்ந்துட்டது. அப்படிதான் நாங்களும் அங்கட இதுல தன்னம்பிக்கை இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறலாம். அப்ப நாங்கள் அங்க இருந்து இங்க வாரம் சின்ன வேலை கிடைக்கும் வந்து நாங்கள் நினைச்சு கொண்டா வந்தோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடக்கு, நாங்கள் எங்க போனாலும் வாழுவோம் என்ன செய்தண்டு. அந்த குருவி அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு போனது, அங்கெல்லாம் மரங்கள் இருக்குதானே, அதுதான் முளைச்சிட்டு பறந்து போய் அங்க நிற்கும். பிறகு நான் போகலாம்.
2: அழகான ஒரு கதை கொடுத்து விட்டீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் தேவிசரி பிரசாத்தினுடைய இசையமைப்பில், விவகாவினுடைய வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416-471-0255.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சிவானந்தன்.
2: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
2: பாடல் தெரிவு?
3: அனுபவராஜா அனுபவத்திலிருந்து
2: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் நேரம் 5:57.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: விசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவுதானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளின்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கின்றார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகாண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டுமென்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரீனா கோல் மற்றும் செனட்டர் சாண்டல் பெட்டிலேக் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டீஃபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கனேடியன் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று நடைபெறும் லிபரல் கட்சி கூட்டத்திற்கு கில்போர்ட் இதுகுறித்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. May 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 14 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை வரைக்கும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
5: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி
2: தமிழ். எச்டி
5: தமிழ். எச்டி
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்பவர்கள் 8 மணிக்குள் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2 2.

கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு வயல்வெளி, அந்த வயல் பச்சை பசையில் என்ற ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியில் நடுவில் ஒரு குருவி கூடு ஒன்று இருக்குமாம். அந்த குருவி கூட்டில் மூன்று குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த வயல் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குமாம். அந்த குட்டி குருவிகள் தாயிடம் ஒரு நாள் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லுமாம். அதற்கு தாய் கேட்குமாம் ஏனென்று. அதற்கு அந்த குருவிகள் சொல்லுமாம், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னார் நாளை வந்து பக்கத்து ஊரில் இருந்து அறுவடைக்கு வருகிறார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதற்கு தாய் சொன்னாராம், அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் வந்து இந்த குட்டி குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். மறுநாளும் இதே மாதிரி அந்த குட்டி குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று. அப்போ தாய் அதற்கு கேட்கும் பொழுது, நீங்கள் ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, அந்த குட்டி குருவிகள் சொன்னார்களாம், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னார் இன்று வந்து தங்கட கிராமத்தில் இருந்தே வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாளைக்கு நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று. அதற்கும் தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். மூன்றாம் நாளும் இதே போல் இந்த குட்டிக்குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது என்று. அப்போ தாய் கேட்டாவாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டிக்குருவிகள் சொன்னார்களாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார் நாளை வந்து தங்களுடைய சொந்தக்காரர் வந்து இந்த வயலை வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அந்த தாய் சொன்னாவாம், அது அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டார். நாளாம் நாளும் இதே போல் அந்த குட்டிக்குருவிகள் தாயிடம் சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அது சிரிக்கும் பொழுது தாய்க்கு மிகவும் கோபம் வந்துவிட்டதாம். அது என்னவாக இருக்கும்? அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் எட்டு மணி வரை, இல்லை எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கு அடுத்த நேயர். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சொன்னால் அம்மாட இருக்கேக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் வந்து அப்போ ஜாலியா தான் இருப்பினம் நல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த திருமண வயது வரைக்கும் அப்படியும் இந்த திருமண புரோக்கர் இருக்கிறார் தானே, அவர் வந்து சொல்லுவார் எப்படியோ நீங்கள் சிரிச்சு கொண்டு இருந்தாலும் கொஞ்ச நாள்ல நீங்க இன்னொரு வீட்டுக்கு தானே போக போறீங்களாண்டு. அப்ப சொல்ல அப்ப பிள்ளைகள் அம்மாவை அம்மாவுக்கு சொல்லி இருப்பினோம் எப்படியும் ஒரு ஒரு ஒரு எப்படிதான் வளர்ந்தாலும் இன்னொரு வீட்டுக்காவே போய்த்தானே ஆவினோட கொஞ்ச நாள்ல. அப்ப அத வந்து அம்மாவுக்கு சொல்லி இருப்போம் என்ன எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளே தானே உங்களோட நாங்கள் இன்னொரு ஆளுக்கு தானே சொன்னா அம்மா கோவப்பட்டிருப்பா. அந்த குருவிகள் சொல்ல தாக்கி கோவப்பட்டு சொல்லி கேட்டுறீங்களோ அதுக்கு அப்ப அம்மா கோவப்பட்டு இருப்ப நீங்கள் எங்க போனாலும் எனக்கு எந்த வயசுல பிறந்தீங்க எனக்கு பிள்ளை பிள்ளைதான நீங்கள் எனக்கு இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எங்க எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த பிள்ளைகள் உண்டு அதால நான் அது எந்த கடமை பிள்ளைகளுக்காண்டி அம்மா இப்பவும் வளர்ந்தாலும் திருமணம் செய்து கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தா நல்லா இதா தானே பாப்ப. அப்ப அம்மா இந்த கடமையை
0: கொடுக்க மாட்டாவா?
1: இல்ல இல்ல ஐயோ நான் இந்திய அம்மா அப்படி கூட சொல்லல. அம்மா வந்து என்ன இந்திய அம்மா சொன்னதை நாங்க மாத்தி சொல்லிக்கணும். அம்மா அப்பவும் வீட்டுல மூன்று பொம்பளை பிள்ளையும் பேசுறேன் இல்ல, கேட்டாலும் சொல்லுவா என்னன்னு சொன்னால் என்ன தரைக்கும் எனக்கு பேசுவா. சின்ன விஷயம் தான் அவையா பேச மாட்டா. அவளை எங்களோட இருக்கும் வரைக்கும் தான் சிரிக்கலாம், பிறகு அவளுக்கு எப்படி வாழ்க்கை விடுது அவளை சிரிக்கிற அளவே அழுகிற அளவே தெரியாது. அதனால நாங்க எங்களோட இருக்கும் வரைக்கும் தான் சொல்லி அப்ப ஆம்பளை பிள்ளைல கண்டிப்பா பொம்பளை பிள்ளைகளை அம்மா பெரும்பாலும் பேச மாட்டேன் கூடுதலா என்னன்னு சொன்னா தாயோட இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மகிழ்ச்சி.
0: அப்படி சொல்ல முடியாது.
1: அப்படி இல்ல இல்லாம அதுதான் சொல்றேன் சிரிக்கிறாள் அளவுறாள சரியான்னு சரியா சொன்னா இப்ப எல்லாம் இல்ல எப்படி 100-90 வீதம் பிழைக்கிறது அந்த வாழ்க்கை. அது இப்ப வழியால தெரியாத இப்ப இந்த இது வச்சு பார்த்தா தெரியும் எத்தனை பொம்பளை இப்ப அழுது கொண்டிருக்கிற மட்டும் தெரியாது.
0: அதே போல ஆண்களும் அப்படித்தானே, எல்லாரையும் நாங்கள் பெண் பெண் என்று பட்டம் சொல்ல முடியாது. ஆண் சரி பெண் சரி எல்லாமே ஈக்குவல் தான். அவதான் அழுவினம் இவதான் அழுவினம் அப்படி
1: இல்லத அது உண்மைதான். இப்ப ஆண்களும் அழுகிறார்கள். இப்ப நானும் மனசுக்குள்ள வேதனை அழுகிறதால அது நாங்க குளிக்க கண்ணீரை விட்டுட்டு போவோம் சொல்லி போட்டு முடிக்கிறேன்.
0: அப்படி நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்க. நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் ஹரிஹரன் பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:14.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காபி நாளங்கள்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியுது?
2: இந்திரன் படத்துல இருந்து கிளிமாஞ்சாரோ அந்த பாட்டு. கதை கதை நல்ல கதை தான், இதுதான் நடக்க போறது. அம்மா குழந்தை தாக்கி தெரியும் தானே, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே நிலைதான்.
1: ரஹ்மானுடைய இசையமைப்பில் பாபுஜியினுடைய வரிகளில் ஜாவிச்சாலி மற்றும் சின்மை குரலில் ஒலிக்கும் நேரம் 6:20.

0: பாபுனே.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம்.
2: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
3: விரும்பி கேட்கிறேன்.
2: கண்டிப்பாக அம்மா. பேரனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? ஸ்ரீராமம். ஆமாம், ஸ்ரீராம் அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல் ரம்மி அம்பான் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:27.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க? செவந்தி கரெக்ட்.
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறேன், நன்றி.
2: செவந்தி, என்ன நாளா காணவில்லை?
3: அப்படியா? உங்களுக்கு உங்களோட அழைப்பு எடுக்க முடியாம இருக்குங்க.
2: ஆஹா, சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: தாய்நாடு திரைப்படத்துல இருந்து, தாய் மாமன் கைகள் பட்டு.
2: கைகள் பட்டு, என்னடி இந்த பாட தெரியுது?
3: கண்ணா கேட்டு என்ன சொந்த பாடல் ஒன்று கேட்போம்.
2: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் பாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:31.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: எப்படி
1: இருக்கிறீங்க காந்தன்? நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: அவன் அந்த பயம் உண்டு வரைத்தான் நாங்கள் அப்படித்தான பயம் உண்டு வரந்தான கடைசியில் ஒரு
1: நல்ல ஒரு பதில் தான் கொடுத்திருக்கீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
1: இந்த பாடல் சங்கர் கணேசனுடைய இசையமைப்பில் வந்த பாடல். SPB-யின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 6:39.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கலெக்டர் ரஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இப்போ ஒரு இனிய நாள்ல வந்து எங்களை மகளிர் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ராஜஸ்ரீ பாஸ்கர் அவங்க பேரனுக்கு அப்புறம் நாள் இன்னைக்கு.
0: ஆமா,
3: அவரை வாழ்த்தி கொண்டு மற்றது என்னுடைய ஒரு மச்சா சின்ன தெரியும், அனுஷா மச்சா, அனுஷா அவரோட ஹஸ்பண்ட் பேர் சதா, அவன் வெட்டிங் அனிவர்சரி இன்றைக்கு. ஆனா அவர் சில மாதங்களுக்கு முன்னுக்கு சுகயீனம் காரணமா இறந்துட்டார். அப்ப அவரை நினைவுக்கு வந்தோண்டு என்னோட சகலனும் இந்த தம்பியும் சின்ன வயதுல இறந்துட்டார். என் சிஸ்டர்னோட பிரதரும் அவரும் சின்ன வயதுல இறந்துட்டார். அவர் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு ஆள் பிறந்த நாள், ஒரு ஆள் செத்த நாள், அதையும் நினைவுக்கு வந்து கொண்டு கடவுள் படத்துல வந்து கருப்பா இந்த பாட்டெல்லாம் காத்திருக்கும்.
0: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: இந்த பாடல் சாய் அபிகருடைய இசையமைப்பில் மகாலிங்கம் மற்றும் அவர்களுடைய குருப்பினை இந்த பாடி ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 6:46 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்க அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, இந்த ஆரணி கலக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் இந்த ஆரணி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். டைமிங் அந்த மாதிரியா? நான் இப்ப வீட்டு கிட்ட வர நீங்க எடுக்கு. ஆஹா, வலிக்கிறே கழுத்தது.
4: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: பாட்டு எனக்கு வந்து ரச்சவன் படத்துல இருந்து கனவாயில காட்டா அந்த பாட்டு.
4: அந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
5: கதை கேட்டேன். சொல்றது என்னன்னா, அந்த பதறாத காரியம் சிதறாதன்ற ஒன்று இருக்கு தானே, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப அந்த தாய்க்குருவி வந்து இந்த குஞ்சுக்குருவியை முதலே தொல்லைக்க பதறி அடிச்சு வந்து இருந்தா அதுக்கு போய் அடுத்த இடத்துல போய் தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம இருந்திருக்கும். அப்ப இது அந்த குருவி குஞ்சு சொல்லேக்குள்ளே தாய்க்குருவி அந்த இடத்துல எங்க போறோம் பிரச்சனை பண்ணி அந்த டைம் வரைக்கும் அதோட இன்னொன்று அனுபவம் வந்து வந்திருக்கும் தானே. அப்ப அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு தாய்க்குருவி இப்ப அடுத்த இடத்தை செட்டில் பண்ணி போட்டு பிறகு அதோட இப்ப நான் செய்யப்ப அவன் செய்ய போறான் இவன் செய்ய போறான் அப்படி இப்படி செய்யக்குள்ளேன் ஒரு பெரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இது நானா செய்ய போறேன்னு அந்த தாய்க்குருவிக்கே தெரிஞ்சிருக்கும், ஓ இவர் இந்த முறை கட்டாயம் செய்ய போறாரு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பிரித்திய பண்ணி அந்த குருவி குஞ்சுகளையும் கூட்டிட்டு அங்க போயிருக்க
4: போயிருக்கு.
5: என்ன சொல்லுவோம்,
4: அழகான கதையா கூறி முடித்து விடுவீர்கள். பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள். நன்றி
5: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 6:52.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200, 9056677200.
2: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
0: பாடல் தெரியுது?
3: துணிவு படத்துல சில்லா சில்லா அந்த பாட்டு.
0: அனிருத் பாடிய பாடல் கேட்டு மகளுங்கள் நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஜிப்ரானுடைய இசையமைப்பில் வந்த பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 6:58.
4: Thank you.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இன்றும் நாளையும் ஒட்டோவாவில் நடைபெறும் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய இருக்கின்றன. இந்த கண்காட்சியை நடத்தும் கனேடிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் தங்கத்தின் தலைவரான கிறிஸ்டின் சியான் ஃபராணி கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு தங்கள் விநியோகச் சங்கிலிகளில் உள்ள கனேடிய நிறுவனங்களை ஊக்குவிக்க கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மாக்கானி உள்நாட்டு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இத்துறையை பயன்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு கனேடிய பொருட்களை வாங்குங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடிய பாதுகாப்பு நிதியின் அளவை குறைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். கனடாவில் உள்ள ஒரு சில நகரங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே தனது வர்த்தகத்தை பன்முகப்படுத்துவதில் கனடாவின் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் மற்றவை பின்தங்கியுள்ளன என்றும் கனேடிய வர்த்தக சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. அமெரிக்க சந்தைக்கு வெளியே ஏற்றுமதியை பன்முகப்படுத்துவதில் கல்கரி, ஒட்டோவா, டொரண்டோ, சசெச்சூன் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கெலோனா ஆகிய நகரங்கள் வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள பல நகரங்கள் இதேபோன்ற மாற்றத்தை காணவில்லை என்றும் ஒன்டாரியோவில் உள்ள உற்பத்தி பகுதிகள் தொடர்ந்தும் பலவீனமான ஒட்டுமொத்த வர்த்தக செயல்திறனை எதிர்கொள்கின்றன என்றும் கூறியுள்ளது. தற்போதைக்கு வர்த்தக நிலைமைகள் நிலையற்றதாகவே இருக்க வாய்ப்புள்ளது என்றாலும் கனடா அமெரிக்கா வர்த்தக நிலைமைகள் நிலைபெறும் என்று பல வணிகங்கள் இன்னும் எதிர்பார்ப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பழங்குடியினர் உரிமைகள் பிரகடன சட்டத்தை திருத்துவதற்கான கோரிக்கைகளை முதல்வர் டேவிட் ஈபி கையாண்டு வருவதனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து வருகின்றது. பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக 2 நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததை தொடர்ந்து ஒரு சவாலான நேரத்தில் தனது நியமனம் நிகழ்ந்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய ஒப்பந்த ஆணையகத்தின் புதிய தலைவர் ஜோர்ஜ் அபோட் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை சொத்து மற்றும் மேம்பாட்டு உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒப்பந்தங்களை பழங்குடியின மக்களின் உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் மற்றும் ட்ரிப்பா உடன் நேரடியாக இணைப்பதற்கு எதிராக அபோட் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் நவீன ஒப்பந்தங்கள் பழங்குடியின மக்கள், அரசாங்கம் மற்றும் தொழில்துறைக்கு மிகவும் தேவையான உறுதியையும் நன்மைகளையும் வழங்கும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது தனது முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சில பழங்குடி மக்கள் ஒப்பந்தங்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் மீண்டும் ஒரு இராணுவ மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஈரான் கூறியிருப்பதோடு எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தனது ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையின் துணை அரசியல் தலைவர் முகமது அக்பர் சாதே தனது எதிரிகளின் பலவீனம் காரணமாக போருக்கான சாத்தியக்கூறு குறைவாகவே இருப்பதாக ஈரான் நம்புவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்ற அவர் நாட்டின் ஆயுதப்படைகள் முழுமையான ஆயுத கிடங்குகளுடன் காத்திருப்பதாகவும் டெஹ்ரான் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு லெபனான் அரசாங்கமே காரணம் என்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீடியான் சார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் அரசின் அரபு மொழி சமூக ஊடக கணக்கில் பகிரப்பட்ட கருத்துக்களில் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நோக்கங்களும் இல்லை என்று தெரிவித்தார். பெரிய அளவிலான இஸ்ரேலிய தரைப்படைகள் தெற்கு லெபனானுக்குள் முன்னேறி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததைத் தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. பைஜூஸ் கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் பைஜு ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் பைஜூஸ் தற்பொழுது கடுமையான நிதி மற்றும் சட்டச்சிக்கலில் சிக்கியுள்ளது. 2022 இந்த நிறுவனத்தின் மதிப்பு 187,000 கோடி ரூபாவாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தின் தற்போதைய நிலை 0 என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக அந்த நிறுவனர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 1.2 பில்லியன் டாலர் கடன் தொடர்பான சட்ட போராட்டங்களும் அமெரிக்க நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டார் முதலீட்டு வாரியத்தின் துணை நிறுவனமான கட்டார் ஹோல்டிங்ஸ் தொடர்ந்த வழக்கில் பைஜு நிறுவனர் ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. இது தொடர்பில் ப்ளூம்பர்க் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலில், 2024 ஏப்ரல் முதல் நிறுவனரின் சொத்து விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த பல உத்தரவுகளை அவர் தொடர்ந்து மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் நீதிமன்ற செலவுத் தொகையை செலுத்த உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் உடனடியாக சரணடைய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. தரம்சாலாவில் நேற்று இரவு இடம்பெற்ற 19வது IPL போட்டியின் 1வது தகுதியான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றி மூலம் 2வது தொடர்ச்சியான தடவையாகவும் IPL வரலாற்றில் 5வது தடவையாகவும் இறுதிப் போட்டியில் விளையாட ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தகுதி பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் முதலில் துருப்பெடுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 254 ஓட்டங்களை பெற்றது. 255 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துருப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 162 ஓட்டங்களை பெற்று படுதோல்வி அடைந்தது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 23 பாகையில் காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் வரும் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ் HD
1: தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை கூறினேன். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 6642 2.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இதயன் வணக்கம்.
1: வணக்கம், நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது. தெரியும் மரத்துல 3-4 குருவிகள் இருக்கின்றது. ஆனா தாய்க்கு தெரியும் குருவிகள், இந்த தாய்க்கு இவைக்கு ரெக்கம் முளைச்சிட்டு இவை பறக்க ரெடி. ஆனா இந்த வயல்காரர் சொல்ல சொல்ல அவைக்கு அந்த துணிவு வேணும். துணிவு இறக்கை இருந்தாலும் அந்த பறக்கிறதுக்கு துணிவு வேணும். இப்ப கை இருந்தாலும் தண்ணியில இறங்கினா தான் நீந்த முடியும். என்ன கையில் கண்டிப்பா தண்ணியில இறங்காம நீந்தியில அதானபடியா அந்த துணிவை குடுக்கிறதுக்காக இதை சொல்ல சொல்ல அவை அதுக்கு ட்ரை பண்ணி 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா அதை ஒழிச்சிருக்கி நம் தாய்க்கு தாங்க பறக்க தொடங்கிட்டு நம்மண்டது. அதுதான் தாய்க்கு கோபம் வந்தது.
1: அழகான ஒரு குட்டி கதை சொல்லி விட்டீர்கள். என்ன பாடல்
2: தெரியும்? காட்வாக்கில் 2 காதல் படத்துல இருந்து 2 காதலுக்கு அப்பமா
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி. என்று பிந்தி வரும்பொழுதே தெரிகிறது. ஆமாம், இந்த பாடல் அனிரத்தினுடைய இசையமைப்பில் விக்னேஸ்வரனுடைய வரிகளில் அனிரத் மற்றும் சக்தி ஸ்ரீ ஐஸ்வர்யா இணைந்து பாடிய ஒரு பாடல். அளிக்கும் இந்த நேரம் 7:12 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். கூட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு
0: என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் நான் கேட்கும் பாடல், படம் முள்ளும் மலரும் பாட்டு செந்தாளம் பூவே.
0: விளங்கவில்லை.
3: செந்தாளம் பூவே.
0: செந்தாளம் பூவே, ஆமாம். உங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்க. நன்றி.
3: பாட்டுக்கு நன்றி.
0: நன்றி. இந்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:18.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் நம்பி சாய்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன அந்த மாதிரி சூப்பராக இருக்கேன்.
1: சூப்பர். என்ன பாடல் தெரியுது?
2: எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது இல்ல,
1: செண்பகமே.
2: செண்பகமே செண்பகமே சம்பந்தா பாடினதா?
1: சுனந்தா பாடிய பாடல். ஆமா,
2: மாத்தி போட எங்கோ.
1: கண்டிப்பா. நன்றி
2: நன்றி அம்மா,
1: நன்றி.
3: பட்டு பட்டு பூச்சி போல

வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும்

0: கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் ஜிடிஏயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் என்னோட எப்படி நல்ல இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. பாடல் வந்து அந்த பக்ரீத் திரைப்படத்துல இருந்து குருவியை பத்தி கொண்டு வந்தீங்களா, அப்ப நாங்க அந்த குருவியை பத்தி கேட்போம். ஆலங்குருவிகளா இந்த வாசல் வருவிகளா அந்த பாட்டு சித்திரிகா
2: பாடியிருப்பேன்,
3: பாட்டு கேட்போம். மற்ற இந்த மறந்து போயிருவோம். நம்ம அம்மா அந்த பேரப்பிள்ளைக்கு ஸ்ரீராம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது நீங்க இப்ப கேளுங்க.
2: ஆமா ஆமா, எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை எல்லாம்?
3: நோர்வே காலநிலை நல்லா அழகா இருக்கு.
2: அந்த குருவிகள், குட்டி குருவிகள் வந்து தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரிப்பார்களாம். அதை பார்த்து அந்த குருவியினுடைய தாய் வந்து கோபப்படுவாவாம்.
3: ஓ, அதை வந்து அந்த ஆர் வர்றது, ஆர் அந்த வேலைக்கு வர்றதுக்காக சிரிக்குதுன்னு கேட்கறது, உரிமையாளர் வருதா இல்ல வேலைக்காரர் வருதுன்னு சிரிக்குதா?
2: அது நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
3: அப்படி இருந்தா அதே வந்து ஒவ்வொரு நாளும் அம்மா வந்து சொல்லி சொல்லி
2: அந்த வயலினுடைய உரிமையாளரிட உரிமையாளர் தான் இந்த கதத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால்
3: அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் வேற யாரும் வந்து வேலை செய்ய வர வர ஒவ்வொரு நாளும் நாள் கடத்தி கொண்டு போகும். முதலாளிக்கு ஆக்கள் வர
2: மாட்டினான்.
3: அப்ப அந்த குருவி வந்து நினைச்சிருக்கும், குட்டி குருவியில் நினைச்சிருக்கும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் தானே சொல்றீங்க, அப்ப நாங்கள் எப்படியோ அடுத்த நாளும் கடந்துருமென்னு சொல்லி சிரிக்கத்தான் அம்மா சொல்லுவா, இல்ல இல்ல நீங்க இன்றைக்கு சிரிக்க கூடாது, இனித்தான் உங்களுக்கு ஆபத்து நெருங்கிட்டுது, நாங்க எல்லாம் புறப்படணும் இனிமேத்தான். ஏனென்றா இவ்வளவு நாளும் அடுத்தவரை நம்பி இருந்தனாடி தான் அவர் வேலை செய்யாம இருந்தாலும், அவர் எப்ப வேலை செய்ய இறங்கி வர்றாரோ அப்பதான் எங்களுக்கு ஆபத்து நெருங்கி இருக்கு. அப்ப அதனால வந்து நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடணும், தப்பி ஓடணும்னு சொல்லி காலத்தை கடத்தி கடத்தி வர அவைகளுக்கு அந்த ரெக்கையை முளைச்சிடும். அப்ப மெது மெதுவா அவ பறத்தி பறக்க வச்சு அந்த குருவி எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போயிடுவா. ஏன்னா சொந்தமா இப்ப தண்ட முயற்சியில அவன் வேலை செய்ய வலிக்கிறானோ அன்றைக்குதான் அந்த வேலை வந்து வெக சீக்கிரம் இல்ல கூடிய இதுல நல்லபடியா செய்து முடிப்பாருன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு அதை முடிச்சிருப்பான்னு
2: நினைக்கிறேன். தங்கள் முயற்சியால் வேலை செய்தால் வெக சீக்கிரம் செய்து முடிப்பாரு.
3: அடுத்தவரை நம்பாம எப்பவும் தங்கையே தனக்கு துணி இந்த மாதிரி எப்ப இறங்கி கீழ் மட்டத்துக்கு இறங்கி வேலை செய்யாரோ அப்பதான் எப்பவும் ஒரு முதலாளி வந்து முதலாளி மாதிரியே இருக்கக்கூடாது, தொழிலாளி மாதிரியும் இருந்தா தான் அந்த கம்பெனியை வந்து முன்னு கொண்டுடலாமே.
2: கண்டிப்பா
3: அப்படித்தான் செய்திருப்பாரு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, உங்களோட கதைக்கும் அந்த பாடல கேட்போம்.
2: நன்றி, பதிலும் அழகாக இருந்தது. நன்றி. இந்த பாடல் வந்து இமானுடைய இசையமைப்பில் சித்திரியாமுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:32.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 4166 0155 4166 0155.
4: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்ல
4: சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: நடக்காது அந்த வயக்காரன் வாரன்னு சொல்லி கதைச்சிருப்பேன். அப்ப அதையே அம்மா சொன்னது நெட்டு விளையாட்டோ இன்றைக்கு வயக்காரன் வரான்னு சிரிச்சு சொல்லியிருக்கிறோம். அப்பா அம்மா சொல்லியிருப்பா, ஓ என்ன சிரிக்கிறீங்க, இப்பதான் உண்மையான ஆபத்து வந்திருக்குது, வயக்காரனுடைய தந்தை வயலை தாமதப்படுத்தாம உடனே செய்வேன், வேறு வேறு நம்பி நின்றால் தாமதப்படுத்தி கொண்டே போகணும்.
4: தன்னுடைய வேலையை தாங்களே செய்வார்கள் என்றால் உடனடியா செய்து
3: முடிப்பார்கள்.
4: யார் எங்களுக்கு செய்வார்கள்?
3: அதான் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கின்ற
4: உண்மைதான். ஆமாம், இந்த பாடலும் கேட்டு மகளுங்க. நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி குரலில். வழிக்கும் இந்த நேரம் 7:38.
5: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி செட்டு குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார், 416-471-0255.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தேவோமா.
2: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம். உடனே சில பாடல்களுடன்
2: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு இன்றைக்கு நீங்கள் குருவி பார்த்து குருவி இந்த கதையில வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. என்றாலும் நான் தெரிஞ்சு பாடலை கேட்போம். மாண்பு மிகு பறைய அந்த படத்துல இருந்து ஆதிசிவன் நடிச்ச பறையடா இந்த பாட்டை கேட்போம்.
2: அந்த பாட
3: கதைக்கு வந்து உண்மையில அந்த அது எந்த உயிரினம் ஆண்டாலும் சரி, அந்த அந்த சிறார்கள வந்து அதை குருவி என்று சொன்னாதான் இந்த உயிரினமும் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கும். எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு குருவிக்கு அந்த குருவி வந்து கட்டி வரச்சாசம் அதுதான் இருக்கிறது. அதுல போட்டு முட்டைட்டு குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சு வந்து எங்கட வீட்டு வாசலுக்கு முன்னுக்கு வந்து புதிய வழியான வந்துருந்துடும். அது ரெண்டு குஞ்சு. அப்ப அது வந்து அந்த பறக்குற ஒரு தருணம் மட்டும் அதுக்கு அதுலதான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அதுல கண்டு அந்த கொஞ்சமா பறந்து பறந்துதான் அது சண்டை. இதுக்கு பிறகு கொஞ்சம் மாக்களை காண்டது பிறகு இருக்கும். அது மட்டும் அது ஒவ்வொரு காலம் அதுக்குல்ல அந்த காலம் கொஞ்சம் வந்து இருந்துருக்கணும். இருந்துருன்னா டாக்கரியும் பெரிய தூரம் போகாது. ஆனா அந்த மற்ற ரெண்டு குருவியும் பெரிய குருவியும் அதுக்கு இல்லையே வேலை சுத்தி சுத்தி ஒன்று மின்னுக்கு இல்லாத பின்னுக்கு நிற்கும். அது பறக்க மட்டும் அந்த நாங்களே என்ன பிரச்சனைன்றதுன்னா சில வேலை நாங்களே அந்த அது இப்போ எங்களை கண்டு அதை பயந்து சேர்ந்து அண்டு போ இந்த வெறுண்டிடும் அண்டு சொல்லி போட்டு நாங்களே அந்த கராச்சிகள் அலான் பிடிக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர்ற ஆக்களுக்கு நான் அந்த அறிவுறுத்தி இருக்கிறது அந்த குருவியல் இருக்கிறது ரெண்டு அந்த கதிரையில இருக்கிறது அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அன்றைக்கும் என் ஃப்ரெண்டாக ஒரு இந்த ஒரு செக் கொண்டு பிக்கப் பண்ண வந்தார். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நான் அவர் சொன்னார் நீங்க சொன்னது போல நானும் பார்த்தேன். அது அது பயப்படுத்த வந்து அங்க அதை திரும்பி போட்டு அப்புறம் திரும்பி நிக்குது. அந்த திருப்பி அது அவங்களுக்கு அது பழகி போட்டு
2: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் காந்தி.
2: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறோம். நீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது வென்குவர்?
4: வென்குவர் இன்றைக்கு நல்ல சம்பர்.
2: நல்ல மழையா?
4: இல்ல இல்ல, நல்ல வெயில் வந்து.
2: நல்ல வெயில்.
4: அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறேன், வெளியில போகல. எனக்கு வந்து பாலா படத்துல இருந்து தீண்டி தீண்டி தீய முழுக்கிறேன்.
2: ஆமா, அந்த பாடல் உன்னிகேசன் சுஜாதா பாடிய பாடல். கதையும் கேட்டீர்களா?
4: கதை கொஞ்சம் தான்
2: கேட்டிருக்கிறேன்.
4: அவ தாய்க்காரி வெயிட் பண்ணிருக்கும் போல எனக்கு குஞ்சுகள் இறகு முளைச்சி வர மட்டும் வெயிட் பண்ணி பொறுமையா அந்த பொறுமையா இருந்து இப்ப அந்த நான் கேட்டத சொல்றது வந்து பொறுமையா இருந்துட்டு இனி வந்து இனி நான் பயப்படுவேன். தாய்க்காரி சொல்லி இருக்கும் இனி நான் பயப்பட மாட்டேன். ஏன்டா உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்துட்டு பறக்கிற சக்தி வந்துட்டு சந்தோஷமா பறந்து செல்வம் உண்டு போயிருப்போம் உங்களுக்கு. ஆனா சிகிச்சை வேறு அர்த்தம். சிகிச்சை வந்து என்னடா தோட்டக்காரன் நெடுக வாரான் போறான் பாப்போம். இப்ப என்றால் திறந்து விடுவானோண்டு போட்டு எதிர்பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருக்கும் போலடக்கு என்னடா வாரான் அவன் பாட்டுக்கு போறான். தாய்க்காரி தோட்டக்காரன் வச்சு பயமுறு திண்டு இருந்திருப்பா.
5: என்ன பாடல்
2: தெரியும்?

0: எனக்கு வந்து புதிய மனிதா அந்த இந்திரன் படத்துல இருந்த பாட்டை கேட்போம்.
1: புதிய மனிதாவில் இருந்து என்ன பாடு? பாடல் வரும். நன்றி.
0: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மொரின் கதைக்குவேன்.
1: எப்படி இருக்கிறீங்க
2: மொரின்? நல்லா இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு நிலாவை வா படத்துல இருந்து நீ காற்று நான் மரம்.
1: நீ காற்று நான் மரம். ஆமாம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு முறையினை சந்திக்கிறோம்.
2: நேரம் கிடைக்கவே இல்லை, வேலைக்கு போனா கொஞ்சம் லேட்டா வாரது. இப்ப இடையில நீங்க சொன்ன ஸ்டோரியே நான் கேட்டுக்கொள்ள, அப்ப வந்த உடனே வேலை முடிய வந்த உடனே ஒரு பாடல் கேட்கலாம்ன்ற ஒரு ஆசை வந்தது எடுத்தது.
1: கண்டிப்பாக உங்கள் வேலைக்கு மிக்க நன்றி, தொடர்ந்து அழையுங்க.
2: நன்றி நன்றி நன்றி இல பாய்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
1: பாடல் தெரியுது?
3: தேவாலய பாட்டு ஒண்ணு தெரியல போட்டு.
1: ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி
3: நன்றி வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: விளங்கவில்லை
1: நீங்க கதைக்கிறது. கண்டிப்பாக. என்னென்றால், ஒரு பச்சை பாசையில் என்ற ஒரு வயல்வெளி இருக்குமாம். அந்த வயலில் வந்து நடுவில் ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருக்குமாம். அந்த குருவி வந்து அந்த குருவி கூட்டில் மூன்று குட்டி குருவிகளும் ஒரு தாய்க்குருவியும் இருக்குமாம். அந்த வயல் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குமாம். அப்பொழுது அந்த குட்டி குருவிகள் ஒரு நாள் தாயிடம் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லுமாம். அப்போ தாய் கேட்குமாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொல்லுமாம், அந்த வயலினுடைய ஓனர் வந்து சொன்னார், நாளைக்கு வந்து வேறு இடத்துல இருந்து பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்து இந்த வயலை அறுவடை செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்போ தாய் அதை கேட்டுவிட்டு சிரித்து போட்டு சொன்னாவாம், அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள்னு சொல்லிவிட்டு தாய் இந்த குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். இரண்டாம் நாள் வரும் பொழுதும் இந்த குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம், இன்றும் அந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னார் இன்று வந்து அதே கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இன்று அறுவடை செய்ய போகின்றார்கள், நாளை வந்து செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அப்போ தாய் அதற்கும் சொன்னாவாம், இல்லை அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கன்னு சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். மூன்றாம் நாளும் இதே மாதிரி அந்த குருவிகள் வந்து தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அப்போ தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் அந்த குட்டி குருவிகள் சொன்னார்களாம், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், தங்களுடைய சொந்தக்காரர் வந்து இந்த நாளை வந்து இந்த வயலை அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கே இருக்க முடியாது என்று. அப்போ தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்டு வளமை போல் தாய் நீங்கள் படுத்து தூங்குங்க சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். நாலாம் நாளும் இந்த குருவிகள் வந்து தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அதை கேட்டு அந்த தாய் வந்து அந்த குருவியினுடைய தாய் வந்து கோபப்பட்டவா, அது ஏன் ஆக என்னவாக இருக்கு?
4: குருவி வந்து இறைக்கு உணவுக்காக வேறு இடம் தேடி போறதுன்னு சொன்னா அந்த வயல் வந்து அறுவடை செய்யக்கூடிய நிகழ்வு இல்லை, இந்த அறுவடை செய்யக்கூடிய நிகழ்வுல இருந்தா அங்க உள்ள நெல்லை தனி விட்டுட்டு சாப்பிடுங்கள்.
1: ஆமா,
4: அப்ப அது வந்து பொய்யானகாவே தாய்க்கு சொல்லி பார்க்கணும், என்ன சும்மா சொல்லி பார்க்கணும், என்ன செய்யற அம்மான்னு சொல்லி சொல்லி போட்டு கடைசி எதிர்ப்பினா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தரையிடாமல் நீங்கள் உங்களை இந்த நடுத்தறிவில விட்டுட்டு போயிருக்கு, போய் சாப்பாடு கரைஞ்சு தெரியும், எங்களுக்குதான் உபதாரம் வந்து கரைச்சி கொண்டிருப்பாங்க, நாங்க இருந்த போறாரு வெளிவழையாலும் தனி வழி வேணும் தானே, அந்த மாதிரி ஒரு நான் திங்க் பண்றேன் அப்படி. மதுரையோட தாங்கி இருந்தா ஒவ்வொரு ஒன்று சொல்லுவீனம், நான் என்ன நடக்கும்னு தெரியாதானே அப்படி ஒரு நான் யோசிச்சிருக்கேன்.
1: அப்படி சொல்லிருக்க என்ன பாடல் அந்த பாடல். ஆமாம், உங்களுடைய பாடல் மொழிபெயர்ப்பப்படும். நன்றி
4: நன்றி.
1: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
5: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai service 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
13: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
14: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம் டீன்கலி.
13: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
15: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
16: 905-270-8800
15: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். அந்த கதை என்னவென்றால், ஒரு பச்சை பசையில் என்ற ஒரு வயல்வெளியும் அந்த வயல்வெளியில் நடுவில் ஒரு குருவி கூடு ஒன்று இருந்ததாம். அந்த குருவி கூட்டில் மூன்று குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருந்ததாம். அந்த குருவியில் அந்த வயல்வெளி வந்து அறுவடைக்கு தயாரான நிலையிலே இருந்ததாம். அந்த அந்த குட்டி குருவிகள் வந்து தாயிடம் ஒரு நாள் சொன்னார்களாம், எங்களுக்கு இங்கே இருப்பதற்கு ஆபத்தாக இருக்கின்றது, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக வேண்டும் என்று. அப்போ தாய் ஏனென்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னார் பக்கத்து கிராமத்தில் இருந்து நாளை வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து, நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம். அதற்கு தாய் சிரித்து விட்டு சொன்னாராம், இல்லை அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் இந்த குழந்தைகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். மறுநாளும் இந்த குருவிகள் அதே போல் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம். அதற்கு தாயேன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் மீண்டும் வந்தார், அவர் சொன்னார் நாளை வந்து இந்த கிராமத்து மக்களே வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், கிராமத்தில் இருந்து வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து, நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அதற்கும் தாய் சொன்னாராம், இல்லை நீங்கள் அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு விட்டு தாய் சென்று விட்டாராம். மூன்றாம் நாளும் இதே போல் அந்த குருவிகள் வந்து தாயிடம் முறையிட்டார்களாம், நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது என்று. அப்போ தாய் மூன்றாம் நாளும் கேட்கும் பொழுது, ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், தங்களுடைய சொந்தக்காரர் வந்து நாளை அறுவடை செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து, நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் அதே மாதிரி சொன்னாராம், இல்லை நாங்கள் இங்கே அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். நாளா நாள் அந்த குருவிகள் வந்து தாயிடம் ஒரு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு முறையிட்டு விட்டு சிரித்தார்களாம். தாய் அதற்கு கோபப்பட்டார் என்று கேட்டிருந்தேன். நினைந்த சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாளா நாள் அந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னாராம், யாருமே தேவையில்லை, தனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கு, தன்னுடைய நாலு பிள்ளைகளோட தானும் சேர்ந்து ஐந்து பேராக சேர்ந்து தாங்கள் நாளைக்கு அறுவடை செய்வோம் என்று சொன்னார் என்று சொன்னாராம். அதற்கு அந்த குருவிகள் சொன்னார்களாம், தாயிடம் இப்படி சொன்னார்கள், இப்படி அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், இவ்வளவு பேர் வந்து செய்யாத பொழுது இந்த அஞ்சு பேர் வந்து இப்படி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் சிரித்தார்களாம். அதற்கு தான் தாய் கோபப்பட்டாவாம். ஏனென்றால் தாய் உடனே சொன்னாவாம், இல்லை இல்லை, தாய் கோபப்பட்டுட்டு சொன்னாவாம், இல்லை இல்லை, நாங்கள் உடனடியாக நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்களாம். அப்போ அந்த குழந்தைகள், அந்த குட்டி குருவிகள் தாயிடம் கேட்டார்களாம், நாங்கள் இவ்வளோ நாளும் சொல்லும் பொழுதே நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது நீங்கள் என்னென்று திடீரென்று இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது தாய் சொன்னாராம், இந்த யாரையுமே நம்பி இருக்காமல் எவனொருவன் தன்னுடைய வேலைகளை தானே செய்யலாம் என்று நினைக்கின்றானோ அவன் கண்டிப்பாக அந்த வேலையை செய்து முடிப்பான் என்று சொன்னாராம். அதே போல் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அடுத்த நாளும் அந்த வயல் அறுவடை செய்யப்பட்டதாம். அப்போ இதில் இருந்து என்ன புரிகின்றது, யார் ஒருவர் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய வேலைகளை தாங்களே வெற்றியோடு செய்து முடிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். அதுதான் இந்த கதை உணர்த்துகின்றது. நிறைய பேர் கிட்டத்தட்ட சரியான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
16: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
17: மனத்தியால செய்திகள்
18: CMR Tamil HD Avali News.
19: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான ஃபெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பான ஐந்தாவது மற்றும் ஆறாவது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ்பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் இராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட இராணுவத் தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.

0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை வரை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.